நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்லே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி, சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஸ்வின மாதம் 22 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 27 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 தேதி புதன்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. இனி தொடர்வது குரல் அமுதம்.

0: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
1: ஆற்றுவாராற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை.
0: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக

முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் கவரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14ஆம் லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா. எஃப்எம் ரெயின்போ ஆர்ஜே சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சாதிக்கும் எண்ணம் நம்மளுடைய ஆழ் மனதில் தோன்றிவிட்டால் நம்மளுடைய விடாமுயற்சி அதை எப்படியாவது சாதிக்க வைக்கும். அதனால் விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்டே இருக்க கீ. அந்த கீயை சரியாக பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. இந்த ஒரு அழகான கருத்தோடு நிகழ்ச்சியின் முதல் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலை வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

கே வீரமணி அவர்களுடைய குரல் பாடல் கேட்டு வரும்போது 6:17 ஆகிட்டு இருக்கு. பலமாக இருங்கள், முரட்டுத்தனமாக இருக்காதீர்கள். கருணையோடு இருங்கள், பலவீனமாய் இருக்காதீர்கள். பணிவாக இருங்கள், கோழையாய் இருக்காதீர்கள். பெருமிதத்தோடு இருங்கள், ஆணவத்தோடு இருக்காதீர்கள். இந்த 8 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நிறைய விஷயங்களை நம்ம தவிர்த்து விட முடியும். 6:18:13 ஆகிட்டு இருக்கு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி சுஷிலா மக்கரில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:30 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் மன்னிக்கலாங்க, ஆனா எதையும் மறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாரர். எல்லாவற்றையும் மறப்போம் மன்னிப்போம்ங்கிறதும் இன்னொரு சாரர். அடிக்கடி ஒரே தப்பை ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள மன்னிக்கலாம், பட் அந்த விஷயத்த மறக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கோ ஒரு நாள் ஒரு விஷயத்த செஞ்சிட்டாங்க, தெரியாமல் செஞ்சுருக்கலாம், அது தவறாக கூட இருக்கலாம்.

அந்த விஷயத்தை மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை சுகன்யா, நீ சொல்கிறது கொஞ்சம் தப்பு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கரெக்டும் பண்ணுங்கள். பட் மறக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்காக கிடையாது, நமக்காக. நிறைய கிரட்ஜஸை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு அதை தேக்கி வைக்கவே வந்து முக்கால்வாசி இடத்த ஆக்கியபை பண்ணிடுச்சுன்னா நல்ல விஷயங்களை தேக்கி வைக்கிறதுக்கு அப்புறம் இடம் இல்லாமல் போயிடும். அதனால தான் எல்லாவற்றையும் மறப்போம், அனைத்தையும் மன்னிக்கவும் செய்வோம். 6:31 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுடைய குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரஜினிகிருஷ்ணன் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:46 ஆகிட்டு இருக்கு. அவமானம் அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான ஆயுதங்க, ஏன்னா அது நம்மை நாமே நமக்கு யார் என்று புரிய வைக்கும். என் காலேஜ் லைஃப்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. நான் ஒரு எங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் நடக்கும் இன்ஜினியரிங்கில். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எழுத போகும்போது அதுக்கு முன்னாடி மாடல் ப்ராக்டிக்கல்னு அப்படி ஒன்று நடக்கும். அது ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஜஸ்ட்டு போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம் எதையாவது ஒன்று டைப் பண்ணிட்டு வந்துடும். அன்றைக்கி வந்த மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன ப்ரோக்ராம் உங்கள் கைக்கு வந்திருக்கோ அந்த ப்ரோக்ராம் தான் நீங்கள் டைப் பண்ணோம், சும்மா ஏனோ தானோன்னு எதுவும் டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அண்ட் அவங்க வந்து போ பேப்பர் பிடிச்சிட்டு போய் நில்லு, போ ஓரமாக நில்லு, எல்லாருக்கும் அவுட் புட் வந்தால் பார்க்கலாம், அப்புறம் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுச்சு. அந்த இன்சல்ட்டை வந்து என்ன பண்ணேன், எனக்கு வந்து அதோட ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. அதை போட்டு எப்படியோ அந்த ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி அதோடய அவுட் புட்டை எடுத்துட்டேன். அது வரைக்கும் எனக்கு என்னாலே ப்ரோக்ராம் எழுத தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது. அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு தான் என்னை அந்த ப்ரோக்ராம் எழுத வச்சுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சில நேரங்களில் அவமானம் என்பது ஒரு அற்புதமான ஆயுதம். அது நாம யார் அப்படின்னு நமக்கே புரிய வைக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

6:51 ஆயாச்சு. பக்தி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நீளாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்று வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் அனைவருக்குமே இனிமையான நாளா இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். மீண்டும் 7:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரம் சுகன்யா. ஸ்டே டியூன்ட். 101.4

0: நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ஷர்மிளா தேவி டீச்சர் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் 7-8 மணி நேரம் உறங்கணும். நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? தூங்கும் போதும் சில பிரச்சனைகள் உண்டாகும். உதாரணம், கொரட்டையினால விடுபவர்க்கு சிரமம் இருக்கோ இல்லையோ, பக்கத்தில் படுத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பா சிரமம்தான். இன்னொரு பிரச்சனை, சில பேர் தூக்கத்தில் பேசுவாங்க. இது ஓர் அசாதாரணமான செயல். மன அழுத்தம், சோர்வு, மது பழக்கம், தூக்கமின்மை போன்றவை பல காரணங்கள். படுத்தா தூங்கணும். சில பேர் படுத்த உடனே தூங்குவாங்க, உடன் குரட்டையும் வரும். எதை பத்தியும் மனசுல கவலைப்படாம குரர்னு குரட்டை விடுறத பாருன்னு உற்றார் உறவினர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க மெய்மறந்து தூங்குவாங்க. தூங்கட்டும், அதுவும் ஒரு கொடுப்பனை தான். எத்தனை பேருக்கு படுத்த உடன் தூக்கம் வருது? கடின உழைப்பு உள்ளவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும். மன அலைச்சலை விட உடல் உழைப்பு தான் முக்கியம் தூக்கத்துக்கு. ராத்திரியில நீண்ட நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, காலையிலையும் விரைவாக முழிச்சிடணும். இந்த காலத்து பிள்ளைங்க காலையில் 8

0: மணி, ஏன் 9 மணிக்கு கூட முழிக்கிறாங்க. தவறு கேட்டா நான் ராத்திரி 12 மணிக்கு தான் படுத்தேன், 1 மணிக்கு தான் தூங்குறேன்னு காரண காரியங்களை சொல்றாங்க.
1: ஷர்மிளா தேவி மேடம், உங்க வீட்டில் தன்யா பாப்பா
0: எப்போ படுக்கிறாங்க, எப்போ எழுந்திருக்கிறாங்கன்னு நீங்க தான் சொல்லணும். இரவுல தாமதமா, அதுவும் ஆரோக்கியமற்ற உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்கணும். சாப்பாடு சாப்பிட்ட உடன் இரவுல தூங்க போகக்கூடாது. கொஞ்சம் கால அவகாசம், ஒரு மணி நேரமாவது கொடுக்கணும். அசைவ உணவு உட்கொள்வதை இரவில் தவிர்ப்பது நல்லது, ஏன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். தூக்கத்துக்கு இடையூறு ஏற்படாமல் நிம்மதியான தூக்கம் ஒருத்தருக்கு கிடைச்சா அவர் காலையில் வேகமாக எழுந்திருக்கலாம். இரவில் விரைவாக சீக்கிரமாக தூங்கச் சென்றால் 7 மணி நேரத்திற்கு பிறகு தானாக முழிப்பு வந்துடும். சில நேரங்களில் உடம்பும் அதிகமான தூக்கத்தை விரும்பாது. வெளியே அலுவலகம் கடை கண்ணி போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு மனதை அமைதிப்படுத்த வெளியே காற்றோட்டமாக கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. இதனால் இரவில் நிச்சயம் நல்ல தூக்கம் வரும். மறுநாள் காலையில் வேகமாகவும் எழுந்திருக்க முடியும். வார நாட்கள், வார விடுமுறை நாட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும். இந்த நேரத்தில் ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருது. நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன், காலம் தாழ்த்தல், மறதி, சோம்பல், மிகுந்த தூக்கம் ஆகிய நான்கும் கெடும் இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம். இன்றைய இளவட்டங்கள் தங்களது முக்கால்வாசி பொழுத கணினி, கைபேசி, தொலைக்காட்சியில் தான் கழிக்கிறாங்க. வெளியே அலுவலகம் போய்விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் தூக்கம் வந்தாலும் அதை கெடுத்து மொபைல் ஃபோன்களை பார்ப்பது பழக்கமாக வச்சிருக்கிறாங்க. எதுவும் ஓரளவுக்கு தான், அளவை மிஞ்சக்கூடாது. இது உடலுக்கு தீங்கு விளைவிப்பதோடு தூக்கத்தையும் கலைச்சிரும். தூக்கம் கலைஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் தூக்கம் வர நெடுநேரம் ஆயிடும். கண்கள் வலிக்கும், தலைவலி வந்துடும், உடல் சோர்வு உண்டாகும்.
1: ஆவடி ஷர்மிளா தேவி மேடம்,
0: பெண்கள்லாம் பின்படுத்து முன் எழுவீங்க, ஆனால் இப்போ ஆண்களுக்கு நிகரா நீங்களும் கைபேசியில் மூழ்குவது என்ன, தொலைக்காட்சியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கறது என்ன, வீட்டில் தான் கணினிகிட்ட போகாமல் இருக்கிறீங்க பெண்மணிகள். அலுவலகம் போகிற பெண்கள் கணினியையும் விட்டு வைக்கலை. காலையில் விரைவாக எழுந்திருக்க நமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டால் போதும், நிச்சயம் அதிகாலையில் நேரமாக எழுந்துடலாம். உடற்பயிற்சிக்கு நேரம் கிடைக்கும், காலை நேரத்தில் சுத்தமான சுவாச காற்று கிடைக்கும். அன்றைய தினம் என்னென்ன வேலைகள்ங்கிறத நல்லபடியாக திட்டமிடலாம். நமது நாட்டின் தலைவர்கள் பலரும் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் தான் இரவில் தூங்குவாங்க, மற்ற நேரம்லாம் நாட்டிற்காக உழைத்தார்கள். இதையெல்லாம் முன்னுதாரணமாக கொண்டு நாமும் நமது பழக்க வழக்கத்தை நல்லபடியாக மாற்றி அமைப்போம். என்ன சொல்கிறீங்க? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு நவராத்திரியினுடைய 4 நாளில் இருக்கிறோம். இன்றைய தினத்திற்கான மகத்துவம், சிறப்புகள், வழிபாட்டு முறைகள் பற்றி நம்மோடு பகிர வந்திருக்கிறார் சொற்பொழிவாளர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சங்கீதா பழனி அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா. நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகா முதல் 3 நாள் நம்ம மலைமகளுக்குரிய நாட்களா பார்த்தோம், இச்சா சக்திக்கு உரிய நாட். இன்னைக்கு 4 நாள், அடுத்து வர இந்த 3 நாட்கள் கிரியா சக்தி அப்படின்னு சொல்லுவோம். மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணியாக காட்சி தரக்கூடிய அம்பாள். ரொம்ப அழகா இன்னைக்கு மகாலட்சுமியா அம்பாள் காட்சி தர. இன்னைக்கான திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி. இப்படி முதல் 3 இச்சாசக்தி, அடுத்த 3 கிரியாசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல் 4 நாள் இப்ப ஆரம்பமாகுது. இப்போ இன்னைக்கு எப்படிப்பட்ட கோலம் போடணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு கோலம் அப்படின்னு. ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும், விதவிதமான கோலம் அப்படின்னு. அச்சதைய கொண்டு படிக்கட்டு கோலம் போடுவாங்க. படிக்கட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அச்சதை வச்சு கோலம் போடுவாங்க. ரொம்ப அழகா இன்னைக்கு அந்த அச்சத கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கான மலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி மல்லி, செந்தாமரை, இந்த மலர்கள் எல்லாம் வச்சு வழிபட்டோம்னா இன்னைக்கு ரொம்பவே விசேஷம். ரோஜா மலரும் இன்னைக்கு விசேஷமான மலர் தான். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தா எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப அழகா எந்த விசேஷமானாலும் ஒரு சாதம் பண்ணிடுவோம், கதம்ப சாதம். அந்த

0: கதம்ப சாதம் இன்னைக்கு விசேஷம். அதுக்கப்புறம் வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவல் கேசரி பண்ணலாம், பாயாசம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், கற்கண்டு சாதம் பண்ணலாம். அதெல்லாம் இன்னைக்கு விசேஷம் தான். பைரவி ராகத்துல பாடினா இன்னைக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப அழகா இன்னைக்கு இப்படி நைவேத்தியம் எல்லாம் வைக்கலாம், உளுந்து வடை பண்ணலாம், பட்டாணி சுண்டல். வழக்கமா சுண்டல் பட்டாணிங்கிறது எல்லா நவராத்திரி நாட்கள்லயும் பண்றது உண்டு மக்கள், ஏன்னா அதுதான் எளிமையான உணவு, அதனால பண்ணிடுவாங்க. மாலை நேரத்துல ரொம்ப அழகா இந்த நைவேத்திய சாமான் எல்லாம் வச்சு சுவாமிக்கு முன்னால நைவேத்தியம் பண்றது உண்டு. மாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் மாலை, முத்து மாலை இதெல்லாம் சாத்தினா இன்னைக்கு விசேஷம் சுவாமிக்கு. இன்னைக்கான சிறப்பான கனி அப்படின்னு பார்த்தா கொய்யா, கொய்யா பழம். இப்படி ஒவ்வொரு அவங்களுக்கு பிடிச்ச, அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரியான பதார்த்தங்கள், அவர்களுக்கு பிடித்த மாதிரியான கனிகளை வச்சு நாம நைவேத்தியம் பண்ணும் போது அம்பாள் மனம் குளிர்வதற்கான வாய்ப்பு அதிகமா உண்டு. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கவே கூடாது, எனக்குதான் பக்தி அதிகமா இருக்குங்கிற அகங்காரம் வந்துடக்கூடாது இல்லையா? அதுவும் நிச்சயம். அப்படிதான் குபேரனுக்கு ஒரு தடவை அகங்காரம், செல்வத்துக்கு அதிபதி நான் தான் அப்படின்னு ஒரு அகங்காரம். பார்வதி பார்த்தா அகங்காரத்தை அடக்கணும், எப்படி அகங்காரத்தை அடக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு சின்ன சிமிழை கொண்டு வந்து கொடுத்து இதுக்கு இணையான தங்கத்தை உன்னால முடிஞ்ச குடு பாக்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே தராசுல தங்கம் வைக்கிறார் வைக்கிறார், தங்கம் வைக்கிற இந்த சிமிழ் இருக்கிற தட்டு கீழே தான் இருக்கே தவிர மேல வரவே இல்லை, எவ்வளவு தங்கம் வச்சும் வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த சிமிழை திறந்து பார்த்தா அதுல ஒரு சிட்டிகை விபூதி இருந்தது. விபூதி தான் இருக்கிற செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம், பூதினா செல்வம், விபூதினா செல்வங்களில் சிறந்த செல்வம், விபூதி தான், அதை விட உயர்ந்தது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட விபூதி தான்ப்பா உலகத்திலேயே உயர்ந்த செல்வம், அதை வச்சுட்டு நான் தான் உயர்ந்தவன் நம்ம ஆடலாமா, தலைக்கணம் வரலாமா? அதனால இதையே குபேரனுக்கு புரிய வச்சது யாரு தெரியுமா? அந்த சக்தி தான், பார்வதி தேவி தான். அதனால இந்த உலகமே சக்தியின் வடிவத்துலதான் இருக்கு, எனக்குதான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம் அப்படின்னு அகங்காரம் நம்முடைய தலைக்கு ஒருபோதும் வந்துடக்கூடாது. அதுதான் நமக்கு பக்தி சொல்லி கொடுக்கிறது. அடியவர்களை எல்லாம் ஏன் பணிந்து வணங்குகிறோம்? நம்ம மண்டைக்குள்ள கர்வம் வந்துடக்கூடாது, பக்தி என்கிற கர்வம் கூட மேல ஓங்கி நின்றுடக்கூடாது. அதனால எல்லாருடைய தாளையும், பெரியவர்களுடைய தாளை பணிந்து வணங்க வேண்டும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அதனால இன்னைக்கு நவராத்திரி நாலாவது நாள் இன்னைக்கு ரொம்ப அழகா மகாலட்சுமி ரூபமா அலைமகளா நம்ம வீட்டுல வந்து அம்பாள் இருக்கா, அந்த அம்பாளுக்கு சிறப்பா நைவேத்தியம், சிறப்பான மாலைகள், சிறப்பான பதார்த்தங்கள் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணினோம்னா மனங்குளிர அம்பாள் ஏத்துப்பா. மனசார இறைவனை வணங்குங்கள், நிச்சயமா அவளுடைய அருள் கிடைக்கும்.
1: நிச்சயமா, அதாவது பணிவு எந்த அளவுக்கு அவசியம். ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னீங்க, பக்தியில கூட நான் வந்து அகங்காரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லவே கூடாது, நான் தான் பக்தியில சிறந்தவன் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு ஒரு நுட்பத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆணவம் அகங்காரம் நிச்சயமாக ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை தான் இந்த நவராத்திரி. நான்காம் நாளினுடைய சிறப்புகள், மலைமகள் எப்படியெல்லாம் மகாலட்சுமியாக நம் இல்லத்திற்குள் வந்து வாசம் புரிவாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. தொடர்ந்து நாளைய தினம் நாம ஐந்தாம் தினத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். கேட்டு நைந்திருங்கள், இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னதான் வெயில கொளுத்தினாலும் இன்னைக்கு கொஞ்சம் மழை வந்து அது வந்து தனிச்சிருக்கு. சென்னை மக்களே எல்லாருமே ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்தோடு இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்காக இனிமையான பாடல்கள் மட்டும்தான் வரப்போகுது. பியூட்டிஃபுல் மெலடிஸ் ஸோ அதெல்லாம் கேட்கணும். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்றதையும் கேட்கணும். இன்று ஒரு தகவலில் நம்ம ஐயா என்ன கருத்து சொல்ல போறாருன்றதையும் கேட்கணும். இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா எங்கேயும் போகாம ஸ்டேடியோன் வித் மீ சுகன்யா. இது 100

கேஜி யேசுதாஸ் அவருடைய குரலை கேட்டால் வந்து ஒரு புனிதமான ஒரு ஃபீல், நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு ஆன்மீகம் அப்படியே மலர்ந்து ஓடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஜய் யேசுதாஸ் அவருடைய குரலை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூ பூக்குற மாதிரி ஒரு ஃபீல், அந்த பிளிஸ்ஃபுல் ஃபீல்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு வாய்ஸ். இந்த வாய்ஸ்க்காக, இந்த இசைக்காக, இந்த எழுத்துக்காக எல்லா இசைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களே சொல்லலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உலக தரநிலைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே என்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா நீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கணுமா? சும்மாலாம் இருக்கவே வேண்டாம். உங்களை அப்படியே கொஞ்ச நேரம் காற்றலைகள்ல தவழ விடுற மாதிரியான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களுடைய குரல்ல, டி இமான் அவர்களுடைய இசையில, விவேகா அவர்கள் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில். ஸ்டே டியூன்ட் 101.4 இங்கெல்லாம் இசமதுள்ள

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனித்த

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 7:18 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னை. இன்னைக்கான கேள்விக்கு நிறைய பேர் விடையளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் விளையாடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்து, மதுரை சோஷன் முகசுந்தரம், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பொனியன்மேடு வண்ணை கணேசன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அன்புராணி, சிங்காரவாடி பிரபாகரன், நரேஷ்குமார், வைஷு, ஹைராமணி வர்மா அண்ட் மேலப்பேடு வி தயாளன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, சமுனி மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பன்னீர் செல்வம் செங்கல்பட்டுலேருந்து அண்ட் கண்ணப்பன் பாபு, பூல்வளையம் ஆனந்த முருகன், செய்யார் சந்திரசேகர், பத்மா சவுந்தரராஜன் அண்ட் தேனிலேருந்து ஹரிராம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், சிவன் அருண், திவாகரன், மாலினிதேவி அருணாச்சலம், ராமானுஜம் அண்ட் மகாராஜ், ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து, இவங்க அனைவருமே விடை அளிச்சிருக்காங்க. அதோட வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மார்னிங் பிரைட்டான ஒரு மார்னிங்காக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக சிவப்பதிகாரம் திரைப்படத்தில் வந்துட்டுருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை நான் கேட்டு, உங்களுக்கும் அப்படி தானே, ஹைஃபை கொடுங்க. ஸ்டே டியூன்ட்.
1: படியா என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவாளா.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டு ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

கார்த்திக், ஸ்வர்ணலதா அண்ட் மாலையம்மா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 7:25 ஆகிட்டு இருக்கு. எஸ், நிறைய பேருக்கு இந்த மார்னிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மார்னிங்காக இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே எழுந்துக்கிற மார்னிங்காக கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃபீஸில் இன்றைக்கி ஏதாவது பெரிய மீட்டிங் இருக்கும், இல்லைனா வந்து ஸ்கூலில் ஒரு நல்ல டெஸ்ட்டு, நமக்கு கஷ்டமான சப்ஜெக்டில் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படா வேலையை முடிச்சுட்டு இவங்க எல்லாரையும் வெளியே அமுச்சுட்டு ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்பாடான உட்காரலான்னு ஒரு மூடில் கூட இருக்கும். உங்கள் எல்லா மூடையும் அப்படியே சரி பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு மணி நேரம் சாங்ஸ் எல்லாம் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். எஸ், இன்னைக்கு நாம என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கோம் அப்படின்றத நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். உலக தரநிலைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது தான் இன்னைக்கான கேள்வி. அண்ட் நிறைய பேர் நமக்கு விடைய அழிச்சுட்டே இருக்காங்க. பாலா ஜெயச்சந்தர், பூபாலன் பாலா அண்ட் சென்னையில இருந்து, அண்ட் ஹிதேந்திர தாஸ், நல்ல பெருமாள், இவங்க அனைவருமே விடையளிச்சிருக்காங்க. அண்ட் மன்லி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஒவ்வொரு சாங்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் சாங்கும் அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு, தம்பி திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: சைபால் பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும், நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்திவிட்டு வந்து சேரணும். அதை விட்டுவிட்டு

0: பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும். அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலைன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காமல் போகலாம். அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டிங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

7:40 ஆகிட்டு இருக்கு. எஸ், இன்று ஒரு கவிதை பக்கத்துல இன்னைக்கான கவிதை, பெருமழை பெய்திட வேண்டும் என்ற பேராசையெல்லாம் இல்லை, மழை பெய்ய வேண்டும் என்பதே பேராசையாய் மாறிவிட்ட காலங்களில். பெருமழை பெய்திட வேண்டும் என்ற பேராசையெல்லாம் இல்லை, மழை பெய்ய வேண்டும் என்பதே பேராசையாய் மாறிவிட்ட காலங்களில்.

வணக்கம் சென்னை கேட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னை. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக தரநிலைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு நிறைய பேர் விடையளிச்சிருக்காங்க. சக்தி, கமலா வரதன் அண்ட் திருநின்றவூர் தமிழன் ஜெயராமன், பூபாலன் பல்லபாளையத்திலிருந்து ரமணிச்சந்திரன், ராஜமாணிக்கம், கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அண்ட் ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலிருந்து, சபரி மனோஜ், மயிலை பட்டாபி, மண்லி பெரிய சைக்காடு ஜெயக்குமார், வி மோகன், சிங்காரவடி பிரபாகரன், முருகேசன் அண்ட் வி மோகன் அகைன் அண்ட் நாகராஜ், அனைவருக்குமே விடைகள் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தென்கட்சிக்கோ அவர்களுடைய கருத்து இன்னைக்கான அந்த சின்ன அந்த நாக் வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணும், ஸ்டே டியூன் வித் மீ சுகன்யா. இது 101.4

7:52 ஆயாச்சு. எஸ் வணக்கம் சென்னை. இப்படிங்கிறதுக்குள்ள போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருந்ததுன்னா ஹைஃபை கொடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களால மட்டும்தான் அந்த அப்படிங்கிற ஃபீல் எனக்கும் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அண்ட் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக தரநிலைகள் தினம் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே என்று கடைபிடிக்கப்படுகிறது தான் இன்னைக்கான கேள்வி. அண்ட் நீங்கள் அனைவருமே சொன்ன மாதிரி இன்னைக்கு தான், அதாவது அக்டோபர் 14 தானே இன்னைக்கு தான், வருஷம் நாம வந்து இந்த டேவை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். பொருளாதாரம் மற்றும் தொழில் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் சர்வதேச தர கட்டுப்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உலகெங்கிலும் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களின் கூட்டு முயற்சிக்கான ஒரு அஞ்சலி தான், ஒரு அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த விடையை அளிச்ச எல்லாருக்குமே நன்றி. சரியான விடைகள் சொன்ன எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ். மீண்டும் 8:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டல் திஸ் பை ஃப்ரம் சுகன்யா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக கமல்ஹாசன் அண்ட் சத்யன் வாய்ஸ்ல வசூல் ராஜா MBBS திரைப்படத்தில் இருந்து. ஸ்டே டியூன்ட். இது 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள. அண்ட் இன்னொரு சாங்கும் வந்துகிட்டே இருக்கு ஹரிஹரன் அண்ட் சாதனா சார்கும் வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க

திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8 மணி 3 நிமிஷம் ஆயாச்சு. கெஸ் ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்க போறோம். அடுத்த ஒரு மணி நேரம் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டா, கொஞ்சம் ஸ்லோ பீட்டா, கொஞ்சம் மிடில் பீட்டா, எல்லா பீட்டுமே இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலா சித்ரா அண்ட் சுஜாதா அப்படிங்கிற பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ல ஸ்நேகிதிய திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுலுமா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஜில்லுன்னா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவீங்க, ஆல்ரெடி ரீச் ஆனவங்களும் இருப்பீங்க. பட் ஆபீஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்ல, அவங்க எல்லாருமே வந்து பரபரப்பா இப்பதான் கிளம்பிட்டு இருப்பீங்க. சோ அவங்களுக்காகவே அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் அண்ட் சுஜாதா வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட், இது 101.4.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா ஒரு விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: எல்லாமே தமிழ்.
1: நேரம் 8:30. நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ.
1: 8:30 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் தான் 1 by 1 அப்படியே பிளே பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பாடல், சென்னையில இருந்தீங்க அப்படின்னா இப்பவும் கொஞ்சம் வந்து வானம் உங்களுக்கு மேகமூட்டத்துடன் சில இடங்கள்ல அழகா ஒரு ட்ரெஸ்லிங்கோட தான் இருக்கு. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் சாங். அண்ட் நீங்க சென்னையில இல்ல, உங்க ஊர்ல எந்த ஊர்ல மழை பெஞ்சாலுமே அவங்களுக்காகவும் இந்த ஸ்பெஷல் சாங். தேவன் அண்ட் சுஜாதா வாய்ஸ்ல பழனி பாரதி அவர்களுடைய வரிகளை இளையராஜா அவர்களுடைய இசையில. ஸ்டே டியூன்ட்.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1-442, 044-22-54-1-216.
2: ACP-NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
3: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: ना कौन सी सीख रहा ना

ரஷ் ஆர் ரெயின்போ. 8:41 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு எவர்கிரீன் சாங்ல அதுல எஸ் ஜானகி அம்மாவோட அந்த வாய்ஸ், இளையராஜா அவங்களுடைய மியூசிக், லாஸ்ட்ல மாமோயின் அப்படி முடிச்சு ஒரு விசில் சவுண்ட் வரும்ல, அதுக்கே 100 இல்ல 200 மார்க்ஸ். ஓகே, அதே மாதிரி அடுத்த பாடல் அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு வசுந்தரா தாஸ் வாய்ஸ்ல, காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து பா விஜய் அவர்களுடைய வரிகள். ஸ்டே டியூன்ட், இது 101.4.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत

0: लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
2: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
2: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
2: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
2: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
2: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
2: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
2: உணவு,
1: அமைதிக்கு
2: இசை,
1: கோபம் வந்தா
2: மெடிடேஷன்,
1: சோகமானா
2: புத்தகம்டா.
1: அட அட போ.

0: ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்
1: செய்ய வேண்டியது,
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்
1: செய்யக்கூடாதது,
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
4: ரஷ் ஆர் ரெயின்போ.
5: சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: மீண்டும் உங்களை 10:02 உங்களை வந்து சந்திக்கிறேன்.

0: நேரம் இப்போ 8:59 ஆயிற்றுக்கு. நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் 4ஆம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டம் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டம் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதர்பன் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

எல்லாருக்கும் வணக்கம். நேரம் 9:03 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல்கள் காத்துட்ருக்கு. முதல் பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிறது சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில் வித்யாசாகரன் இசையில் வந்துகிட்டே இருக்குது. மஜா திரைப்படத்திலிருந்து

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.

0: Let the celebrations begin.
1: குடிக்கிற பேக்கேஜ்டு வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: நேரம் 9:10 ஆயிட்டிருக்கு. FM ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்டு ரசிக்கப் போகிற பாடல் சங்கர் மகாதேவன் குரலில் பாவிஜயின் வரிகள் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் வந்துட்டே இருக்கு. வசீகரா திரைப்படத்திலிருந்து

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 9:20 ஆயிட்டுருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 இப்போ நம்ம கேட்டு ரசித்த பாடல் சங்கர் மகாதேவன், சுஜாதா அவங்களுடைய குரலில், கபிலன் வரிகள், ஆர்எஸ் ஜெயராஜன் இசையில், கஜினி திரைப்படத்திலேருந்து நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நாம் கேட்க போகிற அந்த அழகிய பாடல் கார்த்திக் கல்பனா அவங்களுடைய குரலில், விவேகாவின் வரிகளில், டி இமானின் இசையில் வந்துகிட்டே இருக்குது. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
2: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
1: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
2: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
1: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की சமாதான் தீதி.
3: நேரம் 9:31 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உதித் நாராயணன், அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில், ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில், சிவகாசி திரைப்பட்டிலிருந்து ஒரு பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நாம் கேட்க போகிற அட்டகாசமான பாடல் தமன் ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி, ரீட்டா அவங்களுடைய குரலில், நா முத்துக்குமாரின் வரிகளில், தமனின் இசையில், மம்பட்டியான் திரைப்பட்டம் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: Let the celebrations begin.
1: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
2: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
1: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
3: இன்றே BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
4: நேரம் 9:40 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் திப்பு, ஸ்ரீலேக்க பார்த்த சாரதி, வைரமுத்து, வித்யாசாகர் இவங்களுடைய உழைப்பில் திருமலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் ஹரிஹரன் அவருடைய குரலில், நா முத்துக்குமாரின் வரிகளில், ஹரிஷ் ஜெயராஜின் இசையில், அயன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: வந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா.

0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ரெயின்போ ராப்.
3: Rainbow Rap.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
2: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
1: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
3: இன்றி BIS ஸ்கேன் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
4: நேரம் 9:50 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் பாடல்களை அட்டகாசமாக நம்ம கேட்டு ரசிச்சுட்ருக்குற இந்த வேளையில் அடுத்து தான் நம்ம கேட்க போகிற பாடல் மனு சுஜாதா அவங்களுடைய குரலில், வைரமுத்து நரிகளை யார் ரகுமான் இசையில், முத்து திரைப்படத்துலன்னு வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசிக்கலாம்.

0: எங்கம்மா என் கண்ணுக்கு யாரும் தெரியல?
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன் லைட்டு டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க?
2: பொண்ணுக்கு
1: மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: அம்மா,
5: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
4: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
5: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரம் ஆயிடுச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
4: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
5: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நவராத்திரி விழாவின் 4வது நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா FC அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மணி 3 நிமிஷம் ஆயாச்சு. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில நான் உங்க சுகன்யா உங்களை சந்திக்க வந்தாச்சு. அண்ட் நம்ம கூட இன்னைக்கு
1: மோகன்ராஜ் பழனி, நானும் இருக்கிறேன்.
0: எஸ், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு கேம் ஷோ ஒன்னு விளையாடலாம். ஓகேவா பழனி? ஓகே, என்ன ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். நமக்கு வந்து 1 to 12 வரைக்கும் மாதங்கள் இருக்கு, தமிழ்லயும் சரி ஆங்கிலத்திலயும் சரி, கரெக்டா? ஓகேவா? அந்த மாதங்களோட பெயர்கள் நான் சொல்லுவேன், அந்த மாதங்கள் இருக்கிற மாதிரி பாடல்களை நம்ம நேயர்கள் பாடலாம் அல்லது சொல்லலாம். இடையில கூட சில இடங்கள்ல வரிகள்ல வரும்ல,
1: வார்த்தை ஆரம்பிக்கணும்னு
0: அவசியம் கிடையாது. இடையில இருந்தாலும் ஓகே, அந்த வரிய கரெக்டா பாடினா கூட ஓகேதான். முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடலாமா? பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக நரேஷ் ஐயர் வாய்ஸ்ல தாமரை அவர்களுடைய வரிகள். 101.4
1: எல்லாமே.

0: ஜெயராஜ் மியூசிக்கல்ல சாங் கேட்டு வரும்போது 10:11 ஆகிட்டு இருக்கு. எஸ் கெட் செட் கோ தான் கேட்டு இருக்கீங்க. மோகன் ரெடியா?
1: ரெடி ரெடி ரெடி. முதல் நேயர் யாரு நாம பாக்க இருக்கிறோம்?
0: வணக்கம்.
2: வணக்கம் அத்திலட்சுமி. தமிழேந்தி.
0: தமிழேந்தி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நீங்க நலமா?
0: சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருமே. ஓகே, உங்களுக்கான மாதம் பெயரை சொல்லிடலாமா? நீங்க முதல் நேயர்ன்றதுனால முதல் மாதம் ஜனவரி மாதத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க.
1: ஜனவரி மாதம்
2: கனவுகள் தொடங்கும், கனவுகள் போக்கும் மாண்புகள் தொடங்கும் ஜனவரி மாதத்தில். காதல் சொல்ல தேர்வு தேதிகள் உண்டு பிப்ரவரி மாதத்தில். தேர்வுகள் வந்து தொல்லை கொடுக்கும் மார்ச் மாதத்தில். எல்லாம் நாளே விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்.
0: ஓகே, ஆமா ஒரு பாட்டு தான் வச்சிருந்தோம் எல்லா பாட்டுக்கும் சேர்த்து. அதை நீங்க ஃபர்ஸ்ட் கலரவே சொல்லிட்டீங்க. நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். அடுத்த காலர் வணக்கம். நன்றி. ஆனா வந்து இதுல மாதங்கள் ரிப்பீட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பாட்டு இருக்குல்ல, நம்ம கிட்ட நிறைய காலர்ஸும் இருக்காங்க. சோ வந்து மாதங்கள் ரிப்பீட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஐயோ ஜனவரி மாதத்துல இந்த பாட்டை பாடிட்டாங்களா, இன்னொரு பாட்டை யோசிச்சு வைங்க. உங்களுக்கும் ஜனவரி வரலாம். ஆமா, இன்னொரு தடவை சித்திரை கேட்போம். அதனால ரெடியா இருங்க. இதே மாதிரி

0: நீங்க கால் பண்ணோம் அப்படின்னா 298-60-0038 295-0554 இந்த எங்களுக்கு. அடுத்த சாங் உங்களுக்காக நம்ம ஒரு திரைப்படத்துல வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடலாமா?
1: நீங்க கேட்டு இருக்கு FM Rainbow 101.4.
0: இங்க எல்லாமே இசம

0: என்ன சொல்ற குயில் அவன?
1: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
2: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

வீட்டோட வெட்டிட்டு இருக்கான் பாரு.

சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர

0: Let the celebrations begin.
1: Get set go go.
2: ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்வர்ணா வாய்ஸ்ல சொங்கிட்டு வரும்போது 10:21 ஆகிட்டு இருக்கு. மோகன்,
3: நாம என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கேம். ஏன்னா பாடல்களை கேட்டு கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க நம்மளுடைய ரசிகர்கள், குறிப்பா நம்முடைய நேயர்கள். அப்போ ஒரு நாம தமிழ் மாதமா இருக்கலாம், இல்ல ஆங்கில மாதமா இருக்கலாம், அந்த மாதத்தோட பெயர் சொன்னாலே அந்த பாட்டை உடனே சொல்றாங்க பாருங்களேன். அடுத்து
2: ஓகே, அடுத்த காலர். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: யாருங்க பேசுறீங்கம்மா?
4: சசிகலா பேசுறேன் மேடம்.
2: சசிகலா, எப்படி இருக்கீங்க சசிகலா?
4: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன்.
2: உங்களுக்கு வந்து என்ன மாதம்னா ஜூன் மாதம்.
3: ஜூன் மாதம்
2: நிறைய பாட்டு
4: மாதமா
3: டக்குன்னு வருதுங்களா மேடம்?
2: முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து ஃபீமேல் குரல் ஆரம்பிச்சு இப்ப குழந்தை குரலுக்கு வந்துட்டாங்க. நன்றி, சரியான விடை. ஓகே, அடுத்த காலர் வணக்கம்.
5: சென்னையில இருந்து பேசுறீங்களா?
2: ஓகே ஸ்வப்னா, ரெடியா இருக்கீங்களா?

0: செப்டம்பர் மாதம்
1: வந்து நடுவுல நாங்க தடுக்கவே இல்ல பாத்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து நாங்க ரசிச்சு கேட்டுக்கிட்டு
2: நல்ல பாட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி. ஓகே, இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில நீங்க இடம்பெறணும், எங்களுக்கு கால் பண்ணி நாங்க கேக்குற அந்த கிரிட்டிக்கலான ஒரு வார்த்தைக்கான பாடல நீங்க பாடணும். இனிமே பாருங்க, எல்லாம் ஐசியூல வைக்கிற மாதிரி கேள்விகள் தான், அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா கொண்டு வர போறோம். அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க விடை சொல்லணும் அப்படின்னா 298-60-00-38 2952 0554 இந்த நிலையில் கால் பண்ணுங்க. ஸ்டேடியம் இது 101.4.
2: இங்க எல்லாமே செம்ம தூளு.

0: நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.

0: செட் செட் கோல் அண்ட் அவங்க சுகன்யா அண்ட் உங்களுக்கான மாதம் வந்து கவிதை போலவே ஒரு மாதம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மார்கழி பாடுங்க பாடுங்க ஒரு ரெண்டு லைன் பாடுங்க அவசரத்திலே பேசுறேன் அப்படி.
1: மார்கழி பூவே மார்கழி பூவே.
0: ஓகே தேங்க் யூ. ஓகே அடுத்த காலர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
3: உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம்
0: தேவிக்கு பிப்ரவரி மாதம் ஐயோனா அப்புறம் என்ன
3: தமிழ் மாதத்திலயா? தை மாதம்.
2: தை மாத மேகம் தரையில்

0: அவளிடமே பழைய பாட்டு.
1: ஓஹோ,
0: நன்றி நன்றி.
1: ஓகே,
2: மோகன்ராஜ் வந்து இன்னைக்கு வந்து எல்லாரையும் பாட வச்சு பாக்குறதுல அப்படி ஒரு ஆர்வமா இருக்காரு,
1: என்னன்னு தெரியல. புதுசா எழுதி பாட
2: போறாங்க,
1: புதுசா ஒரு பாட்டு வரிகள் எழுதி பாடினா.
2: நீங்க இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நாலு வார்த்தையை சேர்த்து வச்சுட்டு எழுதி வச்சுட்டு வந்துருவாங்க. இல்லைங்க இல்லைங்க, இது கிடையாது.
1: தை மாதம் நான் பிறந்தேன் அப்படின்னு கூட யாராவது சொல்லுவாங்க.
2: பாடுங்க பாடுங்க, நல்லது. இந்த மாதிரி இந்த சீட்ல உட்காந்து இது எல்லாமே கேட்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, 10:33 ஆயிட்டு இருக்கு. ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா மோகன்? ஓகே, ஸ்ரீ படத்துல இருந்து உங்களுக்கு சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட், இது 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம செம்ம செம்ம தூளு.

0: ஃபங்க்ஷன் ஐசெல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: go!
1: நேரம் 10:41 ஆயிட்டு இருக்கு. 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒரு அருமையான கேம் விளையாட்டு இருக்கு. என்ன சொல்லுங்க?
2: எஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு நாங்க சொன்னோட நாங்க சொல்லிடணும். ஏன்னா வந்து அவர் கேட்டார் இல்லையா, அதாவது தமிழ் மாதங்கள் இல்லைனா ஆங்கில மாதங்கள், அந்த மாதங்களோட பெயர்களை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் என்ன மாதம் கேட்குறோமோ அந்த மாதத்துலேருந்து ஒரு பாடல் நீங்கள் பாடணும். அது வந்து தொடக்க வரியிலும் இருக்கலாம், இல்லை இடைப்பட்ட வரியிலும் இருக்கலாம், இல்லை லாஸ்ட் வரியில கூட அந்த மாதம் பேர் தான் எங்களுக்கு போதும்.
1: ஓகே, அந்த பாட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த மாதம் பேர் வந்துடணும்,
2: அவ்வளோதான். அவ்வளவே தான். ஓகே, அடுத்த காலர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இருந்து
1: பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் வனஜா.
2: வனஜா மேம், ரெடியா இருக்கீங்களா?
1: அழகு மன்னவர் தான்,
2: அழகு மன்னவர் தான். பாட்டுட்டு போயிருங்களேன், வச்சுட்டாங்க. நான் என்ன பண்றது? ஓகே, இப்போ வந்து ஒரு ட்விஸ்டா அடுத்த கலருக்கு நம்ம ஆடி மாசமே கொடுப்போம். என்ன பண்றோம்,
1: சொல்லிடுவாங்க.
2: வணக்கம்.
4: வணக்கம். மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கல?
2: சேமமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ஆரோக்கியம்
2: சூப்பருங்க. ஓகே, உங்களுக்கும் வந்து ஒரு ட்விஸ்ட், உங்களுக்கும் அதே ஆடி மாசம்.
1: ட்விஸ்ட் இல்ல, அவருக்கு ஹெல்ப் பண்றது.

0: நன்றி
1: போதும். அடுத்த பாட்டுக்கு போயிடாதீங்க, அடுத்த காலருக்கு வந்து நம்ம
2: விட்டுட்டே இருப்பாங்க.
1: ஆமா, நீங்க ஆனா ஒரு காலர் அடுத்த காலரும் ஒரே பாட்டு பாட மாட்டாங்க. நான் அடிச்சு
2: சொல்றேன்,
1: அவ்வளவு ஆடி மாசத்துல பாட்டு இருக்கு.
2: ஆமா,
1: ஆனா அதுலயும் சூப்பரான ஒரு ஃபோக் சாங், ஒரு கானா பாடல், நம்ம டைம்ல ஹிட்டான ஒரு பாட்டு.
2: ஆடி மாசம்
1: அப்படியே ஞாபகப்படுத்திட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் டி கே கலா வாய்ஸ்ல. ஸ்டேஜ் 101.4
2: இங்க எல்லாமே சமதுளு.

கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க. போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 10:50. நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
1: முதல் வரி இல்ல கடைய சரணங்கள்ல அந்த மாதத்தை வச்சு பாட்டு எழுதிருப்பாங்க பாருங்களேன், அவ்வளவு அருமையா இருக்கும்.
0: ஆக்சுவலி மோகன், இன்னும் கூட நம்ம 2 ஷோ 3 ஷோ பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளவு பாடல்கள் இருக்கு மாதங்களை வச்சு. ஓகே, அடுத்த காலர் யாரு, இங்க பாக்கலாமா? வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? கார்த்திகை மாசம்,
1: கார்த்திகை
2: அதுல ஒரு பாடல், கார்த்திகை தீபம். இது கார்த்திகை தீபம் பழைய படம், அது
0: படம் படம் பேரா இல்ல பாட்டு இப்படி ஆரம்பிக்குமா? கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபம்னு
3: பேசுறீங்க.
0: நிறைவு காலரா வந்துட்டீங்க, ஆசைப்பட்டீங்க சொல்லுங்க. கிடையாது, மோகன் ராஜா இந்த பாட்டு சொன்னாரு, நான் வேற பாட்டு சொன்னேன். ஆடி போன அவனி அவள மயக்கவுந்தாவணி, அந்த பாட்டு சொன்னாரு. ஓகே, நன்றிமா, நன்றி. நீங்க எனக்கு கொடுங்கல அந்த பாட்டை, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர்வம் அந்த
1: கண்டுபிடி, நான் இந்த பாட்டை பாடி ஆகணும்.
0: ஓகே, ரொம்ப ஜாலியா போச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் காலர்ல இருந்து லாஸ்ட் காலர் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சிறப்பா பாடினீங்க, அண்ட் சிறப்பா பேசுனீங்க, சிறப்பா கண்டுபிடிச்சீங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டு
1: கலந்துட்டு எல்லாருக்குமே நன்றி,
0: நன்றி. அதனால நான் எல்லாருக்கும் வந்து நீங்க ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுக்குறேன். தப்பாவே சொல்ல பாத்தீங்களா, எல்லாருமே ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு தான்
1: உடனே சொன்னாங்க.
0: ஆமா, அந்த ஸ்பான்டினிட்டி, அந்த ஸ்பீடுக்காகவே வந்து.
1: ஆனா பிப்ரவரியில மட்டும் தான் சொல்லல.
0: ஆமா, பிப்ரவரி மேடம், அது யாரு, மோகன் ராஜ்?

0: தெளிவா கேள்வி கேட்டாப்ல, அப்படிதான் இருக்கும்.
1: பாடல் கவிஞர்களுக்கு எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்,
0: நிறைய பாட்டு எழுதுங்க. கோரிக்கை கண்டிப்பா வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப தடம்ப பேச சொல்லிட்டு கிளம்ப போறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நல்லா இருக்கட்டும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM 101.4
0: இங்க எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நவராத்திரி விழாவின் 4வது நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகள் ஆக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சம்பா தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதார்பன் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள், வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாவோ நமக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ இந்த பாக்கெட் மணி தருவாங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சம் காசை வச்சு என்னெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க.

0: அதை எவ்வளோ பத்திரமாக பார்த்து பார்த்து பிரித்து செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்து அனுப்புவாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பாக்கெட் மணி உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம் முதல் நேயர், ஹலோ, லைனில் இருக்கிறீங்க, பேசலாம், கேட்குதா? ஓகே, நான் பேசுகிறது எனக்கே கேட்குது. திரும்ப காலர்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நான் ஃபோன் அட்டன் பண்ண பிறகு நீங்கள் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க, நம்மளோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம், ஹலோ,
1: கார்த்திக் இஞ்சமகம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி 10 ரூபா கொடுப்பாங்க.
0: டெய்லி 10 ரூபா?
1: ஆமா, 10 ரூபா நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப பாத்தீங்கன்னா நான் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஜாமெண்டி பாக்ஸ் வாங்க.
0: ஓ, அதையும் இதுக்கு தான் செலவு பண்ணீங்க, படிப்புக்கு தான் செலவு பண்ணீங்க?
1: ஆமா ஆமா, மேக்ஸ்க்கு வேணும் இல்ல ஜாமெண்டி பாக்ஸ், அதுக்கு வாங்கிட்டு முடியலன்னு சொல்லிட்டாங்க அப்பா. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நானே ஜாமெண்டி பாக்ஸ் வாங்க.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி சார். இந்த மாதிரி நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0442986008 0442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பாடலை நம்ம கேட்க போகிறோம். முதல் பாடல் ஹரிஹரன் அவருடைய குரலில், பழனி பாரதியின் வரிகளில், தேவாவின் இசையில், காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிப்பிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட் மணி தருவாங்க உங்கள் செலவுக்கு, அதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு பத்திரமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க, அந்த நினைவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986-0038 0442952054. வணக்கம், அடுத்த நேயர்.
3: வணக்கம், சொல்லுங்கள்.
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
3: எனக்கு வந்து நாங்க 4 நாள் கொடுப்பாங்க.
2: வருஷத்துல
3: 71-72
2: கிட்டத்தட்ட 55 வருஷம் 50 வருஷம் முன்னாடி.
3: அதுவும் ரொம்ப எல்லாம் வாங்கிட்டு அங்க வெளியெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு வாங்கி, அதனால 4 நாள் கொடுப்பாங்க. அது நாங்கள் 3 நாள் இந்த மாங்காயில வெட்டி இந்த மிச்சர் மாதிரி போடாது, நெல்லிக்காய் அந்த மாதிரி இது வாங்கி 2 நாளைக்கு வச்சுக்குவோன்ற காசு ரொம்ப கொடுக்க மாட்டாங்க.
2: அப்பவும் சத்தான ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு.
3: ஆமா ஆமா ஆமா, நெல்லிக்காய் இருக்கும், அப்புறம் இந்த இது இருக்குல்ல சக்கரை வள்ளிக்கிழங்கு ஒல்லி ஒல்லியா இருக்கும், அதெல்லாம் ஆசைப்படுவோம் நாங்க
2: சாப்பிட்ட.
3: அது மாங்காய் அந்த நெல்லிக்காய் சின்ன சின்னதா இருக்கும், இப்ப மாதிரி பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். அது வச்சு அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்.
2: ரொம்ப அழகான நினைவுகள்ல அதெல்லாம். ஓகேம்மா, நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
2: சொல்லுங்க, யாருங்கிட்ட பேசுறீங்க?
4: வணக்கம். வணக்கம் சார்,
2: சொல்லுங்க சார்.
4: பேசுறேன் ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலையில இருந்து.
2: வள்ளிமலையில இருந்து
4: சந்திரபாபு.
2: சந்திரபாபு சார்,
4: போன முறை இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணீங்க இல்லையா, நீங்களும் சுகன்யா மேடமும்?
2: ஆமாங்க சார்.
4: ரொம்ப அருமையா இருந்தது. அந்த நேரத்துல ரொம்ப ட்ரை பண்ண எனக்கு லைன் கிடைக்கல. சுகன்யா மேடத்துக்கு சொல்லுங்க, நல்லா பண்றீங்க, ஆனா உங்களை விரட்டுறாங்க ரொம்ப, ஓடி விட போறீங்க, பயப்படாதீங்க.
2: யார விரட்டுறாங்க?
4: உங்களை விரட்டுறாங்களா மகன்? அன்பா பாசமா? அவங்க இருக்கும் போதே அந்த லைன்ல இருக்கும் போதே பேசணும் அப்படின்னு நினைச்சேன், லைன் கிடைக்கல சார்.
2: ஓகே சார், ஓகே சார். இப்ப சொல்லுங்க சார்.
4: 82-83 ராஜகோபால்.

0: பாலிடெக்னிக் குடியாத்தல பாலிடெக்னிக் படிச்சேன்.
1: சரிங்க சார்.
0: அப்போ ஹாஸ்டல் கிடைக்கல, ஒரு ரூம்ல இருந்தேன், கீழே வந்து ஹோட்டல்ல. அப்ப எங்க அண்ணன் வந்து பெங்களூர்ல இருந்து 150 ரூபாய் அனுப்புவாரு பர் மந்த்.
1: ஓகே.
0: அதுல அதிகபட்சமா 125 ரூபாய் செலவு பண்ணுவேன் ஹோட்டல்ல சாப்பாடு.
1: ஓகே ஓகே.
0: அப்புறம் 25 ரூபாய் 10 ரூபாய் ரூமுக்கு செலவுக்கு இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணுவேன். 1 ரூபாய் 25 தான் லஞ்ச் மத்தியான சாப்பாடு. 75 பைசா காலையில டிஃபன், ஈவினிங் 75 பைசா. அதனால அந்த 125 ஃபுல்லா அடைக்கிடுவேன்.
1: மிச்சம் 25 என்ன பண்ணுவீங்க?
0: 25 ரூபாய் ரூம் ரெண்ட், 10 ரூபாய்.
1: ஓகே ஓகே.
0: 15 ரூபாய் ஊருக்கு இருக்கு போறதுக்கு பென்சிலு ரப்பரு அந்த இது பண்றதுக்கு. அவ்வளவு சிக்கனமா இருந்தேன்.
1: அவ்வளோ சிக்கனமா, ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார்.
0: இன்னைக்கு அதுக்கு முடிச்சுட்டு அப்புறம் பிஇ முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்ஜினியரா இருந்துட்டு வெரி ஸ்டாண்டர்ட் வெல் டியூடு
1: மற்றொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். அடுத்துதான் நம்ம கேட்க போற பாடல் மனோ கீதா அவங்களுடைய குரல்ல, பழனி பாரதியின் வரிகளில், சிற்பியின் இசையில் வந்துட்டே இருக்கு. உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திலிருந்து

0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம், நீங்க படிக்கிற காலத்தில் உங்களுக்கு அந்த பாக்கெட் மணி அப்படிங்கிறது உங்க செலவுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, நீங்கள் அதில் எவ்வளோ சிக்கனமாக பார்த்து பார்த்து பார்த்து அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அழகான நினைவுகளை. 0449-2986-0038 இன்னொரு தொலைபேசி எண் 0449-2952-0554. வணக்கம் அடுத்த நேயர். யாருங்கிறது பேசுகிறீங்க சார்?
1: கோபி.
0: கோபி சார், ம், ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு படிக்கும்போது எவ்வளவு பாக்கெட் மணி தருவாங்க, எப்படி எல்லாம் செலவு பண்ணுவாங்க? அம்மா வந்து 25% கொடுப்பாங்க, 40% 25% எந்த வருடங்கள்ல சார்?
1: நான் 80ல சொல்றேன்.
0: 80ல 25 பைசா, ஓகே.
1: 20-50 பைசா கிடைக்கும். அது வந்துனா டீ டேஜ்ல கேண்டீன்ல ஒரு 10 பேக் வடை, ஒரு பீசா டீ. அப்புறம் சாயங்காலம் ஒரு டீ, 1:30 பிரேக்.
0: ஓ,
1: அவர் வீட்டுக்கு வந்து மீதிக்காத
2: 1981 அப்போ எங்க அப்பா வந்து படிக்கும் போது என்ன பண்ணா, நான் படிச்சுட்டு 8வது தான், படிக்கும் போது என்ன பண்ணுவார்னா 2 பைசா கையில கொடுப்பாரு. 2 பைசா கையில கொடுத்துட்டு 1 பைசா வச்சுக்கோ, 1 பைசா சாஞ்சத்துக்கு வச்சுக்கோன்னு.
0: 1 பைசா?
2: ஆமா சார். அப்ப டீ வந்து 2 பைசா சார். இந்த கால்லாம் பாத்துருக்கீங்களா, ஓட்ட போட்டு வருமே கால்லாம்?
0: இல்லைங்க சார், எனக்கு நினைவில் இல்லைங்க சார், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: நான் பாத்துருக்கிறேன் அந்த காலை. நான் வந்து 1965.
0: இப்ப அந்த காலனான்றது எவ்வளவுங்க சார், மதிப்பு எவ்வளவு சார் அது?
2: அது தெரியல சார். ஒரு காலனா கொடுத்த உடனே ஒரு டீ ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு டிஃபன்ல. அந்த ஒரு காலனா செம்பு காலனா இருக்கும், ஓட்டை இருக்கு நடுவுல, அதை கொடுத்தோம்னா ஒரு கப்பு டீ வந்து ஒரு பிஸ்கட், ஒரு பட்டர் பிஸ்கட் தான் கொடுப்பாங்க. அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வரும், அது நினைவு இருக்குது. அந்த காலனா எவ்வளோன்றது இல்லை. அப்போ அந்த எங்க அப்பா வந்து பீடி வேலை செய்வாரு, காலையில அந்த மூடுவாங்க பாத்தீங்களா, மேல அந்த பீடி மேல மூடுவாங்க பாத்தீங்களா, அது வந்து 1000 மூடுனாக்க 2 பைசா.
0: ஓகே ஓகே.
2: 1000 பீடிக்கு மூடி கொடுத்தோம். நான் போய் மூடி கொடுத்துட்டு வருவேன் ஸ்கூல்ல இருந்து வந்து வந்தேன்னா, அது காலையில எப்படி பார்த்தாலும் அது ஒரு 5-6 மணி நேரம் வேலை இருக்கும். அப்புறம் 2 பைசா கொடுத்து அனுப்புவாங்க என்கிட்ட, இந்தாங்க 2 பைசான்னு சொல்லி அந்த 1000 பீடியை மூடிட்டு வருவோம். அதுதான் சார் எனக்கு நினைவு இருக்குது. இந்த காலனா நினைவு இருக்கு, அந்த ஓட காலனா நினைவு இருக்குது.

0: அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு போனது 1968 நவம்பர் மாசம் 21 அது ஞாபகம் இருக்குது. அப்போதான் முதல் முதலால் 25 காசு என் கோனர் என் கையில தப்பா எங்க அம்மா எடுத்து வந்து கொடுத்தேன். அப்பா என் பையன் 25 விசா சம்பாதிச்சு வந்து கொடுத்துட்டாம்பான்னு பெருமையா சொல்லி இருந்தாங்க எல்லாருக்கும். நினைவு அப்படியே இன்னும் நினைவுல இருக்கு சார் எனக்கு.
1: ஓகே ஓகே சார், நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி.
1: வணக்கம். அடுத்த நேயர்.
2: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்த சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சார்,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ஐயா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அம்மா வந்து சின்ன வயசுல எனக்கு அந்த காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போதுலாம் ஒரு நாளைக்கு 5 ரூபாய்.
1: எந்த எந்த வருடங்கள்ல ஐயா?
2: நான் வந்து 2010-2015 அந்த சொல்றேன், காலேஜ் போற சமயம். ஆமா, அந்த சமயத்துல எனக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அந்த காலேஜுக்கு போகும்போது நான் அந்த காசுல பஸ் டிக்கெட் அதுவும் வாங்கணும். அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடுற
1: தின்பண்டங்கள்
2: வாங்கி கொடுப்பேன்.
1: ஓ, சிறப்பு சிறப்புங்க.
2: இத எல்லாத்தோட ஹைலைட் என்னன்னா, அப்பா கொடுக்கக்கூடிய காசு அம்மா கொடுக்கக்கூடாது திடீர்னு சேர்த்து வச்சு என்னுடைய புக்ஸா இருக்கட்டும், நான் படிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், அதை நான் வாங்கிக்குவேன். இது வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு படிப்பு ரிலேட்டடா இந்த புக்ஸ் முதற்கொண்டு அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் முதற்கொண்டு கேட்டதே இல்லை. எப்பொழுதுமே நான் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு தான் கண்ணும் கருத்துமா அந்த காசு அப்படிங்கறத செலவு
1: செய்வேன்.
2: அந்த ஒரு குணம் இருக்கு. அப்ப அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல சந்திரசேகர், எப்படி கொஞ்சம் காசு கொடுத்தாலும் மிச்சம் பிடிக்கிற அப்படின்ட்டு.
1: அதெல்லாம்
2: ஒரு தனி கலமா அப்படின்னு சிரிச்சுட்டு நான் அம்மா கிட்ட சொல்லுவேன்.
1: ஓகேங்க சார், வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், சிவாவின் இசையில், லவ் டுடே திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
2: இந்தாங்க,
1: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
2: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
1: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.

0: ACP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 11:32 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நாம் பேசிட்டு இருக்கிற விஷயம், நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட் மணி கொடுப்பாங்க, அந்த காசை அந்த பணத்தை எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பத்திரமா எதுக்கு செலவு பண்ணுவீங்க, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். 0442986008 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், ஹலோ.
3: வணக்கம் சகோதரர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS கொளஞ்சிநாதன்.
2: சொல்லுங்க சார்.
3: அது 15 ரூபாய் ஒரு நாளைக்கு எனக்கு கொடுப்பாங்க.
2: எந்த வருஷங்கள்ல?
3: 85.
2: ஓகே, சொல்லுங்க சார். 80கள்ல
3: 80 85 15 ரூபாய் காசு கொடுப்பாங்க தருமை. 80 அந்த 15 ரூபாய் எடுத்துட்டு போய் அந்த 15 ரூபாயில உள்ள ஜாமான வாங்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கும்பகோணத்துல இருந்து வாரியங்காவலுக்கு வரணும். அப்ப அன்னைக்கு விலைவாசிக்கு அந்த 15 ரூபாயில 1 ரூபாய் தான் டிக்கெட் அன்னைக்கு.
2: சரி,
3: அங்க இருந்து 3 ரூபாய் போகணும். போயிட்டு அங்க மத்தியானம் பாத்தீங்கன்னா புவேஸ்வரம் கோயில் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஹோட்டல்ல மத்தியானம் ஒரு புளி சாதம் 2 ரூபாய்க்கு சாப்பிடுறது. சாப்பிட்டுட்டு அந்த மிச்ச காசுல மளிகை ஜாமம் வாங்கிட்டு ஒரு நேரத்துல ஜெயங்கொண்டத்துல இருந்து வாரியங்காவலுக்கு 10 கிலோமீட்டர் நடந்து வந்த நேரம் எல்லாம் உண்டு. அப்படி சிக்கனமாக வாழ்ந்த ஒரு நேரம் அப்படி எல்லாம் வச்சிருந்தோம். இன்னைக்கு கால பொருளாதாரம் பாத்தீங்கன்னா

0: கம்மிக்கு எல்லாம் பண்ணோம்னா எம்மா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 இருந்தாலும் பத்துலீங்க.
1: நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க, அழகான நினைவுகளை. நன்றி சார், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க? சசிகலா மேம், ஏற்கனவே பேசிட்டீங்களா நீங்க போன நிகழ்ச்சியில? அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி மேம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார, சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறோம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: எனக்கெல்லாம் 5 காசு 10 காசு கொடுப்பாங்க.
1: எந்த இதுல, எந்த வருஷங்கள்ல?
3: நான் 78 பிறந்தேன்.
1: ஓகே ஓகே,
3: அதுக்கு மேல சொல்றேன்.
1: சொல்லுங்கம்மா. 5 காசு 10 காசு
3: காசை வாங்கி சாப்பிட மாட்டேன், அட்டை கட்டுவேன்.
1: அப்படின்னா
3: அட்டைனா அந்த பேன்சி ஸ்டோர்ல வந்து அட்டை மாதிரி போடணும். 5 காசுக்கு வந்து 100 கட்டை இருக்கும். ஃபுல்லா கட்டி முடிச்சா 5 ரூபா.
1: ஓஹோ, அப்படி
3: 10 காசுக்கு ஃபுல்லா கட்டி முடிச்சா 10 ரூபா.
1: ஓஹோ, சரி.
3: 100 நாள் கட்டுவோம். குடுக்குற பேக்கெட் மணிலாம் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு.
1: அது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரியா?
3: ஆமா ஆமா, அதை எடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி டூருக்கு எல்லாம் போனாலும் டீ-ஷர்ட்டை கட்டுவோம். அந்த 10 காசு 5 காசு 1 ரூபாய் 8 நாள்.
1: சூப்பர்.
3: அதுல டூருக்கு எவ்வளவு காசு வருதோ மிச்ச காசை நாங்க டூருக்கு
1: செலவுக்கு வச்சிருவோம்.
3: மிச்ச காசு போட்டுக்கிடுவோம். அந்த காசை என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்றப்போ ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் வாங்கிக்குவோம். பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லாம் வீட்டுல கேட்க மாட்டோம். வளையல், கம்பல், மணி, பண்ணதெல்லாம் வாங்கிக்குவோம்.
1: சரிங்க மச்சி.
3: அந்த 10 ரூபாயில அப்புறம் ஒரு நேரத்துக்கு அம்மா கஷ்டமாச்சு, அதை கேன்சல் பண்ணி
1: கொடுத்துருவேன்.
3: அப்பெல்லாம் எவ்வளவு தெரியுமா, அரிசி பொன்னி அரிசி 2 ரூபா 50 காசு.
1: ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா, நினைவுகளை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்ததை கேட்க போற பாடல் மனோஜ் சித்ராங்களுடைய குரல்ல பழனி பாரதி வரிகள்ல சிற்பியின் இசையில மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: நேரம் 11:41 ஆயிட்டு இருக்க ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் சின்ன வயசில் நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட் மணி தருவாங்க, அதை எப்படி பார்த்து பார்த்து பார்த்து எதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அதை பற்றி நீங்கள் பேசலாம். 0442986008 இந்த நம்பருக்கும் நீங்கள் பேசலாம். இன்னொரு நம்பர் 0442985200, குறிப்பாக 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். வணக்கம் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
0: யாருங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார், உங்க நினைவுல நீங்க பகிர்ந்துக்கலாம்.
1: அதாவது சார், அந்த காலத்துல வந்து பாக்கெட் மணிங்கிறது ரொம்ப கொடுக்கறது ரொம்ப கம்மி தான்.
0: ஓ,
1: அதிகமா கொடுக்க மாட்டாங்க. மிஞ்சி போனா அந்த 1 ரூபாய் 50 காசு 10 காசு எல்லாம் வந்து அதிகமா பழக்கத்துல இருந்துச்சு. அப்பதான் எங்களுக்கு அந்த அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த 10 காசு 20 காசு நாளெல்லாம் இப்பதான் அது பழக்கத்துல இல்ல.
0: ஓகே ஓகே.
1: அந்த 25 பைசா கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. 10 காசு 50 பைசா 1 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
2: நான் லதா பேசுறேன், மணிப்பாக்கத்துல இருந்து.
0: சொல்லுங்கம்மா. நீங்க ஏற்கனவே பேசிட்டீங்களா? இல்ல இல்ல, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: இல்ல, நான் பேசுறேன்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: என்ன
0: டாபிக் சரியா கேக்கல?
2: அப்ப எல்லாம் வந்து 5 பைசாக்கு முட்டை நிறைய இருக்கும்.
0: முட்டை
2: முட்டையிலேயே அப்புறம் திருஞா முட்டை சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து நிறைய உள்ளே வைப்பாங்க. நல்லா டீசெண்டா தான் வச்சிருப்பாங்க. நீ முக்கியமா அதுக்காக நல்லா அவங்களே பாத்து பாத்து வச்சிருப்பாங்க. 1 ரூபாய்க்கு வாங்கணும்னா நிறைய இருக்கும். 1 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா பர்ஸ் நிறைய, அதுக்குன்னு ஒரு பர்ஸ் வச்சிருப்போம் நாங்க.

0: அதுக்குள்ள எல்லாம் எல்லா ஒவ்வொன்றும் எல்லா வெரைட்டிலயும் ஒவ்வொரு மிட்டாய் அஞ்சஞ்சு பைசான்றப்போ அவங்களுக்கு 1 ரூபாய்க்கோ 50 காசுக்கோ நிறைய வந்துடும். ஸோ அதை வந்து நாங்க சாப்பிடுவோம், வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் தரமாட்டாங்க, சும்மா 25 பைசா அதோட டெய்லி தரமாட்டாங்க, எப்பயாவது தான் தருவாங்க.
1: ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு நாம் ரசிக்க போகிறோம். சுஜாதா அவங்களுடைய குரல்ல வைரமுத்தின் வரிகளில், வித்யாசாகரின் இசையில், தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 11:49 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும் காலத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ வந்து பாக்கெட் மணி தருவாங்க, அதை எவ்வளோ பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பக்குவமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க, சிக்கனமாக இருப்பீங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 0442986003 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054. வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க எவ்வளவு கொடுப்பாங்க படிக்கும் போது உங்களுக்கு?
1: எனக்கு வந்து 10 காசு 4 தான் சார் தருவாங்க.
0: எந்த வருஷம், எந்த ஆண்டுகள்?
1: 80கள்ல.
0: 80கள்.
1: நான் 75ல பிறந்தேன். 80ல.
0: ஆ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: 10 காசு கொடுப்பாங்க, 4 கொடுப்பாங்க. நான் 8th வரைக்கும் தான் படிச்சேன். அதுலயே தான் நான் சேர்த்து வச்சு பேனா இது ஒண்ணுமே வாங்கிக்குவேன் சார். நோட்டு எங்க வீட்டுல அந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. 30 காசு ரீஃபல் வாங்கினா 30 காசு, பேனாவா வாங்கினா 50 காசு. நான் என்ன பண்ணுவேன், பேனாவா நல்லா இருந்ததுன்னா ரீஃபல் மட்டும் வாங்கி
0: போட்டுக்குவேன்.
1: அந்த மாதிரிதான் சார். அதே மாதிரி கடைக்கு எல்லாம் போனோம்னா தூரமா போனோம், மார்க்கெட்டுக்கு போனோம், 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்.
0: சரி,
1: அதனால எங்க வீட்டுல கடைக்கு போனோம்னா காசு குடுப்பாங்க. மாவு அரிசின்னு வரணும்னா கோதுமை மாவு 5 கிலோ குடுப்பாங்க. அரிசின்னு வரணும்னா போய் அப்படி அரைக்கும் போது 1 கிலோக்கு 30 காசு. அது 30 காசு 2 ரூபாய் குடுப்பாங்க. 1.5 ரூபாய் 5 கிலோக்கு. அது 1.5 ரூபாய் போக மீதி எனக்கு 50 காசு எண்ணெயே எடுத்து சொல்லிடுவாங்க.
0: ஓகே ஓகே.
1: அந்த மாதிரி காசு கிடைக்கும். ஆனா அவங்க நிறைய பேர் அனுப்புவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் வாங்க மாட்டேன் காசு, கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டதான் நான் வாங்குவேன்.
0: அழகிய காலம். ஓகேம்மா, நன்றிமா. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். மோகன் ராஜ் பழனிசாருக்கு காலை வணக்கம். கோயம்புல இருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்க பார்த்திபன் சார், சொல்லுங்க.
2: அதாவது அப்பெல்லாம் வந்து 5 பைசா இருக்குது.
0: எப்போ
2: 5 பைசா? எப்போ? நான் ஒரு 1970 இருக்கும்
0: சொல்லுங்க.
2: 5 பைசா 10 பைசா இருந்தது. 1 ரூபாய் நோட்டு இருந்தது, 2 ரூபாய் நோட்டு இருந்தது.
0: உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அத சொல்லுங்க.
2: எங்களுக்கு வந்து சார் அப்பெல்லாம் 10 பைசா குடுக்கறதே பெரிய விஷயம் சார். அதை வச்சு அது என்ன பண்ணுவோம் சார், அது வாங்கிட்டு ஒரு கமரக்கட்டு வாங்குவோம்.
0: கமரக்கட்டு
2: அதுல வந்து 20 பைசா இருக்கும். அதை ஒட்டி குடுத்துருவானுங்க அந்த டைல. அதுக்கோசமே காசு, அதுக்கோசமே 10 பைசா சேர்த்து வாங்கி வச்சு நாங்க நிறைய காசு சேர்த்து வச்சுப்போம் சார்.
0: அதெல்லாம்
2: வாங்கி வச்சு ஞாபகமா. ஆனா பழசெல்லாம் ஞாபகம் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் சார்.
0: ஓகே, என்ஜாய் பண்ணுங்க சார்.
2: பாட்டுலாம் நல்லா இருக்கு சார்.
0: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. யாருங்கிட்ட பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்கிட்ட பேசுறீங்க?
3: காலை வணக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: அது நான் ஸ்கூலுக்கு போகும்போது 79-80 சார். எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 பைசா கொடுப்பாங்க. அப்ப ஒரு பைசா 2 பைசாவுக்குலாம் வந்து பிஸ்கட்டு, பலாக்கோட்டை அவிச்சது, அப்புறம் இந்த கிழங்கு, சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சது எல்லாம் வந்து கொடுப்பாங்க. பலாப்பழம் அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கறதுலயும் அதுலயும் 5-5 பைசா சேர்த்து வச்சு வாரத்துல ஒரு நாள் சினிமாவுக்கு போறதுக்கு வந்து.
0: ஓஹோ, சினிமாக்கு போவீங்க? ஓகே ஓகே ஓகே.
3: 50 பைசா 50 பைசா படத்துக்கு கூட போக போனாங்கன்னு நம்ம போவோம் சார்.

ஓகே சார், சூப்பராக பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்கள் எல்லாருமே அந்த அழகான நினைவுகளை, அற்புதமான நினைவுகளை சூப்பராக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நினைவுக்காளர் ஒருத்தர் வணக்கம். ஹலோ. ஓகே, அந்த கிடைச்ச ஒவ்வொரு காசையும் எவ்வளோ பக்குவமாக நீங்கள் சேர்த்து வச்சு சினிமா பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுவே சேர்த்து வச்சு படிக்கிறதுக்கு பொருள் வாங்குவாங்க, இந்த பேனா வாங்குவோம், பென்சில் வாங்குவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி சேர்த்து வச்சு நிறைய பேர் அந்த சின்ன சின்ன காசையும் சேர்த்து வச்சு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேமிப்பை நம்ம கற்றுக்கணும், சிக்கனத்தையும் நம்ம கற்றுக்கணுன்றத இன்றைக்கி நேர்கள் அந்த 70களில், 65ல், 80 காலகட்டத்திலலாம் நாங்கள் இவ்வளோலாம் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு அழகிய காலம் சொன்னாங்க. எல்லாருக்குமே நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு. உங்களுக்கு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குரலில், தேவாவின் இசையில் வந்துட்டே இருக்குது. சொக்கத்

இங்கே சேர்த்து வச்சு சினிமா பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே சேர்த்து வச்சு படிக்கிறதுக்கு பொருள் வாங்குவாங்க, என்ன பேனா வாங்குவோம், பென்சில் வாங்குவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி சேர்த்து வச்சு நிறைய பேர் அந்த சின்ன சின்ன காசையும் சேர்த்து வச்சு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேமிப்பை நம்ம கற்றுக்கணும், சிக்கனத்தையும் நம்ம கற்றுக்கணுன்றத இன்றைக்கி நேர்கள் அந்த 70களில் 65ல் 80 காலகட்டத்திலலாம் நாங்கள் இவ்வளோலாம் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு அழகிய காலம் சொன்னாங்க. எல்லாருக்குமே நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு. நிகழ்ச்சி நிறைவு பாடலாக நம்ம கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாவின் இசையில் வந்துட்டே இருக்குது. சொக்கத்தங்கம் திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிக்கலாம். பாடல்களை உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டுருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. நீங்கள் கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்க பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவராத்திரி விழாவின் 4வது நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பால தண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த 3 நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த், மால்விகா பன்சூத், அன்மோல் கார்ப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், மாத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:02. இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தின் பொருள், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பதே ஆகும். இது இந்திய அரசால் முன்னெடுக்கப்பட்ட மிக பெரும் சமூக பிரச்சாரமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை சரி செய்வதும், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதும், அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதுமே ஆகும். இந்த திட்டம் 2015 ஜனவரி மாதம் 22 ஹரியானா மாநிலத்தின் பானிபட் நகரில் தொடங்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகிய 3 அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியாய் இத்திட்டம் செயல்பட்டு வருகின்றது. நாட்டின் 161 மாவட்டங்களில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 1961 சிஎஸ்ஆர் கணக்கெடுப்பின்படி 0-6 வயதிற்குட்பட்ட 1,000 ஆண் குழந்தைகளுக்கு 976 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இந்த நிலை மேலும் குறைந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1,000 ஆண் குழந்தைகளுக்கு 918 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இந்நிலையை மாற்றவே இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் விகிதம் குறைவாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக கருத

0: படுவது தாயின் கருவிலேயே குழந்தையின் பாலினத்தை கணிப்பது ஆகும். இதை தடுக்க கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவது சட்டப்படி குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் திருமணத்தின் பொழுது பெண் குழந்தைகளுக்கு வரதட்சணை தர வேண்டிய பழக்கங்கள் பெற்றோர்களுக்கு பெண் குழந்தைகளை ஒரு சுமையாக கருதும் மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சமூக அவலங்களை களைந்து பெண் குழந்தைகளுக்கு பிறப்பதற்கான உரிமை, பாதுகாப்புடன் வளர்வதற்கான உரிமை, கல்விக்கான உரிமை மற்றும் மரியாதையுடன் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான உரிமையை இத்திட்டம் உறுதி செய்கின்றது. இத்திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்த இந்திய அரசானது ஒரு தேசிய நிர்வாக குழுவை அமைத்துள்ளது. மேலும் தேசிய அளவிலான பல பிரச்சாரங்களையும் திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. இவை மட்டுமன்றி இத்திட்டத்தை நாட்டின் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு சேர்க்க நம் நாட்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகள் இத்திட்டத்தின் பிரச்சார தூதர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்திட்டம் விரைந்து மக்களிடம் சென்றடைய திட்டத்தின் நன்மைகள் குறித்த பல விளம்பர பலகைகளும் சமூக ஊடகங்களில் ஹேஷ்டேகுகளும் நிறுவப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டறிந்தீர்கள்.
1: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டோம்.

நேரம் 12:07 ஆகிட்டு இருக்க எந்த வேலையில ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜி ராஜஸ்ரீ. ஓகே, ஸோ நம்ம வந்து அக்டோபர் மாசத்துல பாதி வந்தாச்சு. இன்னொரு 15 days தான் இருக்கு, இன்னொரு 2 months தான் இருக்கு இந்த வருஷம் முடியறதுக்கு கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம. அதுக்குள்ளே இவ்வளோ மாதம் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரியே. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்நேகிதிகளுக்கு வந்து என்ன தலைப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதிலேருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நம்மளால் நல்லா நம்மளை நல்லா பார்த்துக்கிற குடும்பமோ இல்லை நம்ம நல்லா பார்த்துக்கிற ஒரு குடும்பமோ கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்படி தானே ஸ்நேகிதிகளே? ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில அடிப்படையான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது வேணும், எனக்கு இது வேணும். இப்போ நம்மளோட சொன்ன மாதிரி நல்ல சம்பளமோ இல்லை நல்ல குடும்பமோ அந்த மாதிரி ஒரு அடிப்படை, டெய்லி எனக்கு நான் ஒரு சாப்பிட்டியான்னு கேட்க ஒருத்தர், அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அடிப்படையாக வேணும்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் வந்து எதை ஏற்றுக்கலாம், எதை ஏற்றுக்கக்கூடாது, மற்றவங்க வந்து நம்மளை எப்படி நடத்தணும், எதுக்காக நம்மளோட சுயமரியாதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட லைஃப்பில் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆமாவா, இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது நம்மளை யார் மதிக்கணும், நம்மளை மதிக்காமலே நம்ம இருந்தோம், நம்மளை யாருமே மதிக்காமல் இருந்தாங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே வராது இல்லையா.

0: உதாரணத்துக்கு நம்மளை யாராவது வந்து திரும்ப திரும்ப அவமானப்படுத்தினாலோ, அவங்க நம்மளை ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க, ஆனால் அதுக்காக நம்ம அதில் சகிச்சுக்கிட்டே நம்மளால் எவ்வளோ நாள் போக முடியும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு உறவு நம்ம கூட இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம மனசு நிம்மதியை நம்மளுக்கு அவங்க தரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட நம்ம இருக்கோம், நம்ம சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ இல்லை அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மளால் தொடர்ந்து இருக்க முடியுமா, யோசிக்கணுமா இல்லையா? எல்லாரையுமே, நம்ம கூட இருக்க எல்லாரையுமே நம்ம சந்தோஷப்படுத்தணும், ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்காக இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையுமே தொடர்ந்து நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்கணுமா? என நிறைய தாய்மார்கள் இதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தாங்க, இன்னமும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண் வந்து எதுக்கெல்லாம் சமரசம் பண்ணிக்கலாம், எதுக்கெல்லாம் கண்டிப்பாக சமரசம் பண்ணிக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஸோ என்னோடய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு.
1: பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी.
2: சார், நான் இன்னைக்கு சிநேகிதிகள்கிட்ட என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பெண்கள் வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, சில விஷயங்கள் இது இப்படி தான், எனக்கு வந்து ஒரு பொண்ணாக இருந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவை கண்டிப்பாக. என்னோடய விஷயங்கள் நான் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ரொம்ப முக்கியம். எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு விஷயத்தில் நான் வந்து ஒரு லெவலுக்கு தான் நான் வந்து இருப்பேன், அதுக்கு மேலே என்னால் வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு அது வந்து ஒரு டாக்ஸிக் ஜோனில் போகக்கூடாதுல்ல. என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்படி நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களில் உங்களோடதுல என்ன நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் கேள்வியாக கேட்டிருக்கேன். இணைப்பில் இணையும் முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ. கலா மேம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: அவங்களுக்கு அப்ப நம்ம என்ன சம்பாதிச்சு அந்த அளவுக்கு சுருக்கும் அவங்களுக்கு
2: கடைசி வரைக்கும் அவங்களை வந்து நம்ம பிடிச்சே இருக்கணும். லைக் வந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம்னா
3: விட்டுறக்கூடாது.
2: என்ன என்ன திருப்பி சொல்லுங்க?
3: நமக்காக வாழணும், அதுவும் வாழக்கூடாது மேடம், அதுதான் சொல்றேன் நான் திரும்ப.
2: அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், நான் சசிகலா பேசுறேன்.
2: சசிகலா மேம், எங்க இருந்து பேசுறீங்க?
4: சைதாப்பேட்டையில இருந்து பேசுறேன்.
2: சைதாப்பேட்டை சொல்லுங்க மேம். பின்னாடி அந்த வால்யூம் கம்மி பண்ணுங்க,
4: ஒரு நிமிஷம்.
2: தேங்க் யூ.
4: ஹலோ,
2: ஆ சொல்லுங்க மேம்.
4: என்னோட கருத்து என்னன்னா, இப்ப வந்து நாம வந்து அதாவது வந்து மத்தவங்களுக்காக வந்து நாம

0: வாழணுங்கிறது வந்து ஒரு ஒரு அளவு இருக்கு. அதுக்குன்னு மத்தவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணுங்கிறது வந்து, பேரண்ட்ஸுக்காக வாழ்றதுங்கிறது வேற, நம்மளோட குழந்தைங்களுக்காக வாழ்றதுங்கிறது வேற, குழந்தைங்களுக்காக வாழ்றதுங்கிறது வேற, பெற்றவங்களுக்காக வாழ்றதுங்கிறது வேற. அதே மாதிரி மத்தவங்களுக்காக இப்ப வந்து மத்தவங்கன்னா வந்து வெளியில இருக்கவங்க பத்தி நான் சொல்றேன். வெளியில இருக்கவங்கன்னா இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு அளவுக்குதான் நம்ம விட்டு கொடுத்து போகணும். அதுக்குன்னு எல்லா நேரமும் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு.
1: பிள்ளைங்களுக்காக
0: எவ்வளவு வேணாலும், அவங்களுடைய வாழ்க்கைக்காக, அவங்களுடைய வருங்காலத்துக்காக எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுக்கலாம். கணவருக்காக விட்டு கொடுக்கலாம். அதுக்காக வெளியில இருக்கவங்க எல்லாருக்காகவும் நம்ம விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன்.
1: ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நன்றி. ஸோ வந்து சசிகலா மேம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம விட்டு கொடுக்குறதுலையுமே வந்துட்டு ஒரு லிமிட் இருக்கணும். அது வந்து இப்போ நம்ம டக்குன்னு டக்குன்னுனா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா யாரும் சொல்லுவோம், நம்ம அம்மா அப்பா, நம்மளோட குழந்தைகள், ஹஸ்பண்ட், அவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம். பட் அதையும் தாண்டி நம்ம வந்து விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, கால் பண் ட்ரை பண்ணாங்க போல, கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஸோ நீங்களும் என்கிட்ட பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோடய க்வெஷ்சன் வந்து இன்றைக்கி என்னென்னா, பெண்கள் வந்து உங்களோட பெண்கள் வந்து பொதுவாகவே அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கேள்வி கேட்டிருந்தேன். அவங்களோட வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நீங்களும் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நம்பர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பெண்களோட வாழ்க்கையில் அவங்க வைத்திருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து நம்ம கடைசியாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, அதனால் நான் அதை வந்து சொல்லிடுறேன். இப்போ கடைசியாக பேசின காலர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது லிமிட் இருக்கணும், எதனாலுமே வந்துட்டு ஒரு லிமிட் வேணும். அதுக்கு முன்னாடி கலாமம் வந்து சொல்லியிருந்தாங்க, தனியாக நிற்கணும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதான் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்க்குற வரைக்கும் ஓகே, அவங்க தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம கல்யாணம் பண்ணி போகிறோமா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன கேட்டால் ஒவ்வொரு பெண்களுமே வேலை பார்த்தே ஆகணும். அதாவது நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன கேட்டால் வந்து ஒரு ஒரு குட்டி போதை மாதிரி நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அதில் ரொம்ப திமிராக இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம். பட் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நமக்காக செலவு பண்ணிக்கிறோம், நம்ம நம்ம அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்குறோம், நம்மளது அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். நம்மளுக்காக ஒரு சின்ன கிளிப் வாங்கிட்டோம்னா கூட அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் அதை வந்து உணர்ந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸும் எக்கச்சக்கச்சக்கமாக வந்துடுச்சு. அண்ட் நிறைய பேர் அதை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த இப்போது கடைசியாக மேம் சொன்ன மாதிரி லிமிட் அப்படிங்கிறது வந்து, சேயிங் நோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். அதாவது எனக்கு பிடிக்கலையா, ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஆரம்பத்துலேயே நோன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக என்ன ஆகிடும் அப்படின்னா, அவள் தானே, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டான், சரி அவள்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் சேர்த்து தான். நம்மளோட கேரக்டர் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்படி தான் அப்படிங்கிற விஷயத்த காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. போக போக ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயமாவே லைட்டாக கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து பேங்க்கில் ஏதோ ஒரு விஷயம் மாற்றுறாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் என்னடா அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும். போக போக அது நம்மளுக்கு பழகிடும், அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் வந்துடும். அந்த மாதிரி தான் எல்லா பெண்களுக்குமே. அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அதனால தான் வந்து பெண்கள்கிட்ட காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பக்காவாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். இது எங்கிட்ட கால் பண்ணி பேசணும், இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா

ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 மற்றும் 298-5205544 வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க.

0: நேரம் 12:25 ஆகிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்க நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நான் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பெண்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தேன். ரொம்ப அழகாக எல்லாருமே அவங்களோட பதிலை கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் உங்களோட பதிலை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கன்னா ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986-0038 மற்றும் 2952-5554. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. ஸோ பெண்களுக்கு கண்டிப்பாக முதல்ல இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா. ஸோ வந்து முதல்ல நம்மளை மதிக்கணும், அப்புறமா வெளியில் இருக்கவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கலாம். ஏன்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து எங்கே வரும், எல்லாருக்குமே அது கண்டிப்பாக இருக்கும். அது எப்போ எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அப்போ தான் வந்து ஒருவேளை அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ. அவங்க அப்படி நினச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் நம்மளே நம்ம வந்து அவங்க ஒரு வார்த்தை கடுமையாக நம்மளை சொல்லிட்டோம்னா கூட நம்ம அப்படி தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்மளை நினச்சிக்கிறோம். ஸோ அது நம்மளுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நம்மளை அதுலேருந்து நம்மளுக்கு வெளியில் வர்றதுக்கான ஒரு உத்வேகமும் ஒரு மோட்டிவேஷன் இல்லைனா ஒரு கன்சிஸ்டன்ஸ் இல்லைனா அது சொல்லலாம், அது எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக முதல்ல நம்ம முதல்ல நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து பெண்களோட ஸ்டாண்டர்ட்ஸில் நான் வந்து முதல்ல சொல்லுவேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டாண்டர்ட்ஸ் வரும், அப்புறம் லிமிட் செட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கனவுகளுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்போ நம்ம வந்து ஒரு சொன்ன மாதிரி சில பல கட்டாயத்தினால சில விஷயங்கள் வந்து நம்ம தாண்டி வர மாதிரி இருக்கும். குழந்தைகள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை இருக்கும், அதனால் நம்மளால் வெளியில் வர முடியாத சுச்சுவேஷன். அதுக்கப்புறமும் வந்து சில பல சுச்சுவேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட கனவுகள் தடைப்பட்டுட்டே இருக்கும். ஆனால் ஈஸியாக சொல்லிடலாம், எந்த வயசுனாலும் நம்மளால் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் இருக்கும்போது அது கொஞ்சம் நிறையவே கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லா பெண்களால் முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், நெல்லை மாவட்டத்திலிருந்து இப்ராஹிமா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா.
0: சொல்லுங்க.
1: அதாவது பெண்கள் வந்து முதல்ல வந்து, அதாவது நம்ம இப்படி இருக்கோமே, அவங்களோட விட நம்ம குறைஞ்சி இருக்கோம், அந்த தாழ்வு மனப்பான்மையை வந்து முதல்ல தவிர்த்துக்கணும்.
0: எக்ஸாக்ட்லி.
1: அது வந்து நானும் பெண் தான், நானும் உழைப்பேன், நானும் சம்பாத்தியம் பண்ணுவேன், நானும் என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பேன் அப்படின்னு ஒரு அந்த எண்ணம் எப்பவுமே பெண்கள்ட்ட இருக்கணும்.
0: கண்டிப்பா இருக்க.
1: அதுக்காக நம்ம அவங்க இப்படி இருக்காங்களோ, இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி, நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்களோ அப்படின்ற எண்ணத்தையே மனசுல இருக்கக்கூடாது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பெண் முடிச்சாச்சுன்னா எல்லாத்தையும் சட்ட கண்ணீர் விடுவதும் அவள் தான், கண்ணீரை துடைப்பவளும் அவள் தான்.

0: மூடித்தனமா நடப்பவங்களும் அவர் தான். அதனால பெண்கள் வந்து பெண்கள் நின்றா எந்த காரியமும் சாதிக்கலாம். அதனால வந்து இந்த தாழ்வுன பண்ணை தவிர்த்துக்கிட்டு அவங்க எந்த துறையிலயும் முன்னேறலாம். அவங்க அவங்க ஸ்டாண்டர்ட் அப்படி வச்சுக்கிடணும். நான் எதுலயும் நான் கல்வியா கல்வியில நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி சமையல் கலையா கல்வி பிள்ளைங்க வீட்டுல இருக்கவங்களும் சமையல் கலை சமையல் கலை அதெல்லாம் ஒரு கலை தான். அதெல்லாம் ஒரு நேரம் பார்த்தாலே ஆமா ஒரு நேரம் பார்த்தாலே சமையல்னா நல்ல கலை கைவினை பொருட்கள் செய்யணும். நான் யாருக்கும் அடிமையே கிடையாது. நம்ம நினைச்ச பெண் நினைச்சா எல்லாத்தையும் சாதிக்கலாம். எந்த நிலையிலையும் பெண் நினைச்சா சாதிக்கலாம்னு அந்த மன நிலை எனக்கு. எத்தனையோ பெண்கள் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல கணவர் சின்ன வயசுல இறந்துப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த பெண்களை வளர்த்து எவ்வளவு எல்லாம் மற்றவங்க வளர்க்கறத விட அவங்க வந்து நல்ல மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி ஒரு மனநிலை அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு என்னைக்குமே பெண் வேணும். நம்ம பெண் நான் பெண் நான் எதையும் சாதிப்பேன்னு எப்பவுமே அந்த தைரியம் முதல்ல வேணும். எங்க போனாலும் சரி எதுக்குமே பயப்படக்கூடாது. இறைவனை தவிர யாருக்குமே நம்ம பயப்படக்கூடாது. அவங்க எப்படி சொல்லிடுவாங்களோ இவங்க எப்படி சொல்லிடுவாங்களோ நம்ம என்னைக்கு இறைவனுக்கு பயந்து நாம நம்முடைய அதாவது என்னவோ சொல்லுவோம். எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் அடிக்கடி சொல்லணும் வார்த்தை வீட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. அந்த எவ்வளவு இது இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளேதான் நம்ம வந்து அதை சமாளிச்சு சேர்ந்த அதாவது பழமொழி சொல்லுவாங்க முள்ளோடுதான் வாழ்க்கை ஆனாலும் சிரித்து கொண்டிருக்கிறது ரோஜா. இது வந்து பல பெண்களுக்கு எத்தனையோ குடிகார கணவர்கள்ட இருந்து சில பெண்கள் வந்து வீட்டுல வந்து இருந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதான் முள்ளோடுதான் வாழ்க்கை ஆனாலும் அது சிரித்து கொண்டிருக்குமா ரோஜா. அதே மாதிரிதான் பெண்களின் நிலையே அதுதான்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி. சோ ரொம்ப அழகா அவங்களோட அவங்க பதில் சொன்னாங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நேரம் 12:31. ஹாய் சங்கீத நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. ஹாய் சங்கீத நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. தென்னாலி திரைப்படத்தில் இருந்து இந்த படத்தில் இந்த பாடலில் வந்துட்டு கமலஹாசன், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. தாமரையோட வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

நேரம் 12:39 ஆகிட்டுருக்கு. ஹாய் சேகதி நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி பெண்கள்கிட்ட, ஸ்நேகிதிகள்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பெண்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட பதிலை கொடுத்துட்டே இருந்தாங்க. நீங்களும் உங்களோட பதிலை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1-442, 044-22-54-1-216.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 12:41 ஆகிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களுடைய நிந்திருப்பதை நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி வந்து பெண்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேசணும், நோ சொல்லணும்னு பேசணும், யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருந்தோம். அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு, அதை விட முக்கியமான விஷயம்லாம் இல்லை, அதுவும் ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பெண்களுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா மென்டல் பீஸ், மன அமைதி. அதாவது நம்ம வந்து ருட்டீனாக ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். காலையில் எழுந்திரிப்போம், குழந்தைங்க தானே, குழந்தைங்களுக்கு சமைச்சிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கு போய் திருப்பியும் ருட்டீனாக வந்துட்டு துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, அப்புறம் யாருக்காவது பிரச்சனை நாங்கள் கால் பண்ணி பேசுறது, அப்புறம் திருப்பியும் வந்து எல்லா வீட்டு வேலை எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் திருப்பியும் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு டைம் ஆகிடும், திருப்பி காலையில் ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ருட்டீன் வந்து இவ்வளோ நாள்னு இல்லை, அதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது ஒரு திருப்பி திருப்பி நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போதோ இல்லை ஒரு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணாமல் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மென்டல் பீஸ் இல்லாமல் போயிடும். நம்ம பெண்கள் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம தான் வந்து தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நம்ம போய் எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுக்கு தீர்வு கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு நம்மளே வந்து நம்ம அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிட்டு போகணுங்கிறது எந்த அவசியமே கிடையாது. சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படும், எப்படி நம்ம வந்து அவங்களெல்லாம் வச்சு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் ஒரு புத்தகத்தில் இந்த விஷயத்தை நான் படிச்சிருக்கேன். என்னென்னா நம்ம வந்து நம்ம ஓய்வு எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம ஓய்வு எடுக்கலான்னா நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஓய்வு எடுத்துக்குமா. அது எப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து எப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஃபீவர் வந்துடும், இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். நம்ம பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்லும்போது நம்ம பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருப்போம், நம்மளும் நல்லாயிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான். ஸோ வந்து நம்மளுக்கு யாருக்கையாவது மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா பேசலாம், அவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்கள்ட்ட பேசாமல் சில டைம்ஸ் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது தேவைப்படுறாங்கன்னா கூட அவங்கள்ட்ட பேசலாம். நம்மளுக்கு மென்டர்ஸ் இருப்பாங்க, நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட தாராளமாக நம்ம மனசை விட்டு பேசுறது அப்படிங்கிறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கணும் அப்படிங்க வந்து நம்மளை நாமளே கட்டாயப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஆர் நாட் அ விமன், ஆக்சுவலி அ சூப்பர் விமன் நான் இல்லைன்னு சொல்ல, பட் நம்மக்கிட்ட வந்து சூப்பர் பவர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், நம்ம பண்ணணும், அவங்க வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வராங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் பெண்கள் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுட்டு நம்மளோட மென்டல் பீஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் வந்து நினச்சிக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லணும், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் இடங்க

டயல் பண்ணுங்கள். 2986003838 மற்றும் 2952525544 வெளியூர் நம்பர்களாக இருக்கும் பட்சத்தில் 04444 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுபமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ரிதம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை சாதனா சர்கமோட குரல்லையும் ஏஆர் ரஹ்மானோட இசையிலும் நம்ம கேட்க போகிறோம்.

0: நேரம் 12:50 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி பெண்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, பெண்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். உங்களோட பதிலில் நீங்களும் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா, ஃபோன் இடங்க டயல் பண்ணுங்கள், 298-6-00-38 மற்றும் 298-5-50-554. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-44 போட மறந்துடாதீங்க. ஸோ நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து அவங்களோட பதில்கள் எல்லாமே கொடுத்துட்டே இருந்தாங்க. நோ சொல்ல நம்ம வந்து தயங்கக்கூடாது, லிமிட் வந்து செட் பண்ணிக்கணும், எல்லாமே வந்து நம்மளே எடுத்து செய்யக்கூடாது, எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அண்ட் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்களும் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அண்ட் நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, மென்டல் பீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம எக்ஸ்பர்ட்டை நோக்கி போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லையா? ஸோ இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். அப்படியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
0: ராணி மேம் எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள்
0: ஹலோ மேம், உங்கள் வாய்ஸ், உங்களோட கால் வந்து டக்கு டக்குன்னு கட் ஆகுது, உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது.
1: அப்படியா?
0: இப்போ சொல்லுங்கள். இப்போ கேட்குது சொல்லுங்கள்.
1: இப்ப கேக்குதா? ஓகே. என்னது அப்படின்னு சொன்னா, என்னோட இது என்னதுன்னா, லேடிஸ் அப்படின்னு அட்வான்டேஜ் எதுவும் எடுத்துக்க கூடாது. நம்ம தான் நமக்கு எல்லாமே ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா உணவுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றது என் பையன்ட்டெல்லாம் சொல்றது அதுதான். இல்ல, லேடிஸ் அப்படின்னாலும் அவங்க சொல்றதையும் நீ கேட்கணும், அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், இன்சல்ட் பண்ற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்பவும் அடிக்டாவும் போயிடக்கூடாது, அவங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு இருக்க கூடாது. நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றது. கேர்ள்ஸ்ன்றது சாஃப்ட் தான், ஆனா வந்து அவங்களுக்கு ரொம்ப உரிமை கொடுத்தனா வந்து அவங்களால அதை வந்து என்ன சொல்றது, அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியாது உண்மையாவே. அவங்களுக்கும் நல்ல திறமெல்லாம் இருக்குது, அவங்க உணர்வுகளை மதிக்கணும். உணர்வுகளை மதிச்சாலே பிரச்சனை எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும், அவங்களும் மதிக்க கத்துக்குவாங்க. நம்ம ஒரு சார்பா இல்லாம 50-50 அப்படின்னு இருக்கணும் அப்படின்றத நான்
0: சொல்றேன். சொல்லணும்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா ஆமா, ஈக்குவல்
0: தான். ஸோ ராணி மேம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களை வந்து ஆண்களோ பெண்கள் ஆண்கள் வந்து கண்டிப்பாக பெண்களை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்த இடத்துல அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. பெண்களால் நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ண முடியாதா, பெரிய பெரிய விஷயங்களால் பெண்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் கண்டிப்பாக லைட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் விமன் கேன் ஹேண்டில் எவ்ரி திங். ஸோ அவங்க சாஃப்ட்டு, சாஃப்ட் இன் த சென்ஸ் மனசளவில் சாஃப்ட்டு தான். ஆண்களும் நிறைய பேர் சாஃப்ட் இருக்காங்க, ஆனாலும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக சாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிகருக்கே நம்ம போவே வேண்டாம். ஆண்கள் வேற, பெண்கள் வேற. ஸோ பெண்களால், ஆண்களால் எவ்வளோ விஷயங்கள் சாதிக்க முடியுமோ அதே மாதிரி பெண்களால் எல்லா விஷயங்களுமே சாதிக்க முடியும். ஸோ

இன்னைக்கு வந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு ஹாய் ஸ்நேகிதியோட. ஸோ நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட விஷயங்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நம்ம கேட்க போகிறது முகவரி திரைப்படத்தில் இருந்து. இந்த படத்தில் ஓ நெஞ்சே சாங் தான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்கன்னா ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் தேவாவோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் நம்ம 2 மணிக்கு சந்திக்கலாம். அதுவரை டாடா பாபாய் சொல்லிவிட்டு உங்களை விடைபெறுவது நான் அஜய் ராஜஸ்ரீ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நேரம் இப்போ 1:01 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜி மோகன் ராஜ் பழனி. இனிமையான பாடல்களை, இதமான பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வகையில் நாம் கேட்க போகிற முதல் பாடல் டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர்ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில் வந்துகிட்டே இருக்குது. அனுபவி ராஜா, அனுபவி திரைப்படத்திலிருந்து.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே டூலு.
1: நேரம் 1:06 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இதமான இனிமையான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். ஒவ்வொரு பாடல்களும் அந்த அளவுக்கு அருமையான பாடல்கள். எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், வி குமாரின் இசையில், நினைவில் நின்றவள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மதோளே.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 1:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 திரைக்கான நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்டு ரசிக்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து.

பதனி சனித தன தஜம் தப ஜோத தஜம் ஜம் பதனி பதபஜம் தஜம் பவதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரி கதி நீதம்

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: सुनती हो, कमाल ही हो गया।
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: लड़का लड़की है बराबर, तो पूछना क्यों।
4: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
5: நேரம் 1:21 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ 101.4 திரைக்கான நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல், ஏற்கனவே கேட்ட பாடலோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, பி சுஷீலா அவங்களுடைய குரலில் வாலியின் வரிகள், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலி விளக்கு திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நம்ம கேட்க போகிறது பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கேவி மகாதேவன் இசையில், தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.
6: தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக

0: அடப்பா என்ன வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்றேன்.
1: நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல,
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது, ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
5: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்ட் ஆகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
5: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு, அடிக்கடி கண் சிமிட்டு. ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு, ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நேரம் 1:30 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான இனிமையான பாடல்களை, அழகான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்துகிட்டே இருக்கு. குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே செம்ம தூடு.

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. நேரம் இப்போ 1:35 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில், டிஎம் சவுந்தரராஜன் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

குடிக்கிற பேக்கேஜ்டு வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

0: Operation Spicken.
1: நேரம் 1:40 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கான நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎப் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து நம் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன
1: பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம். என்றும் உங்கள் அக்கறை.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
2: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
1: அத நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
3: இன்றே BIS Car மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். குறிப்பாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவு பாடலை நாம் கேட்டு ரசிக்க போகிறது டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், செல்வமகள் திரைப்படத்திலிருந்து நாம் கேட்டு ரசிக்கலாம். இவ்வளோ நேரம் பாடல்களை உங்களுக்காக தேடி தேடி ப்ளே பண்ண நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும்.

வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்ம தோளே.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்வேளை காப்பாத்திட்டாங்க.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பேச்சாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: எனக்கு தெரிந்த ஒரு மளிகை கடை அதிபர் காலையில் 6:00 கடைக்கு போய்விடுவார். கடையை 10 மணிக்கு மூடுவார், 11 மணிக்கு தான் வீடு திரும்புவார். புறப்படும் பொழுது அவர் வீட்டு பிள்ளைகள் தூங்கி கொண்டிருப்பார்கள், திரும்பும் போதும் தூங்கி கொண்டிருப்பார்கள். நல்ல வேளையாக அவருக்கு ஒரு புரிந்த மனைவி என்பதனாலே சரி, தொழில்தானே நமக்கு எல்லாம் தருகிறது, எனவே அவர் தொழிலை இடையறாது செய்துவிட்டு போகட்டும், நம்மாலான ஒத்துழைப்பை நாம் தருவோம் என்று அந்த அம்மா எண்ணினார்கள். அதனால் ஒத்துழைப்பு கிடைத்தது. ஆனால் பிள்ளைகள் வளர வளர பிரச்சனைகள் வேறு மாதிரி ஆகிவிட்டன. அப்பாவை பார்க்கவே முடியல, என்னம்மா அப்படி பண்ணுறாங்க, வெளியில் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட கடை திறக்கிறாங்க அப்படியே என்று அந்த பிள்ளைகள் வருத்தப்பட அவருடைய குரல் ஓங்க ஓங்க மளிகை கடை அதிபருக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லை, இந்த காலத்து பிள்ளைகள் வெளியில் போகணும், உணவை வெளியில் சாப்பிடணும், ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டில் சமைக்கப்படாது. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு கொஞ்சம் கையை ஒசத்திடுறாங்க. எனவே நாம் இந்த காலத்து பிள்ளைகளை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இனிமேலும் நான் கடை கடை என்று கட்டி கொண்டு நாம் அதையே பார்த்து கொண்டிருக்க கூடாது, பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும். நான் எல்லா தொழிலதிபர்களுக்கும் எல்லா நேரமற்றவர்களுக்கும் நான் அன்புகூர்ந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், தயவுசெய்து குடும்பத்தை கவனியுங்கள். நம்முடைய வாழ்வினுடைய பிரதானம் என்பது குடும்பம்தான். ஒரு தாளை வைத்து எழுதுங்கள், அது எப்படி அந்த எழுத்து எழுக்கிறது என்று பாருங்கள். ஒரு பொத்தல் பொத்தலான அட்டை மீது ஒரு தாளை வைத்து எழுதுங்கள், அந்த எழுத்து என்ன ஆகிறது என்று பாருங்கள். கற்றையான தாள்களை வைத்து கொண்டு எழுதி பாருங்கள். உங்கள் கையெழுத்து உங்கள் கையெழுத்து தானா என்று கேட்கும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். நான் அடித்தாள் என்று நான் சொல்வது குடும்பத்தை. அற்புதமான குடும்பம் அமைகிற போது ஒரு மனிதனுடைய வாழ்வு மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு போகிறது. அந்த குடும்பம் தான் நம்முடைய பெரிய ஆதாரம். எனவே குடும்பத்திற்கு ஆதரவாக நாம் நடந்து கொள்வது என்பது அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவது என்பது. கருவேப்பிலை கண்டுகளைப் போற ஓரிரு பிள்ளைகளைத்தான் இந்த காலத்தில் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஞாயிறு கூட வீடு தங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை என்னவென்று சொல்வது? அப்படியே ஞாயிறு என்று வீடு தங்கினாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தூங்குகிறார்கள், கிரிக்கெட் பார்க்கிறார்கள், தொலைபேசியில் இருக்கிறார்கள், பேப்பர் படிக்கிறார்கள். இது ஞாயிறிலே நான் வீடு தங்குகிறேன் என்று ஒரு பேர் பண்ணுகிறார்கள். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் என்றால் கேட்கவே வேண்டாம், அப்பப்போ அவர் வெளிநாடு போயிடுவார், கான்ஃபரன்ஸ் உம்பார், கேட்டால் உங்களுக்கு தானாடியும் போட்டு கட்டுறேன், உங்களுக்கு தானாடியும் உழைக்கிறேன், ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்று புலம்புவார். அவர்கள் கேட்பது உங்கள் பணத்தை மட்டுமல்ல, நீங்கள் செய்து கொடுக்குற வசதிகளை மட்டுமல்ல, அவர்கள் கேட்பது உங்களுடைய நேரத்தை. அந்த நேரத்தை கொடுங்கள், பொக்கிஷமாக அவர்கள் போற்றுவார்கள். அவர்களிடத்தில் வேறு எந்த சமாதானமும் ஈடுபடாது. எனவே குடும்பம் என்கிற நல்ல அடித்தளத்தை மிகச் சிறப்பாக அமைத்து கொண்டு அவர்களுக்கு போதுமான நேரம் ஒதுக்கி நாம் அவர்களுக்காக வாழ்கிற பொழுது, அவர்களுக்கு நாம் புரிய வைக்கிற முயற்சி செய்யும் பொழுது அவர்களை நாம் நம்முடைய கட்டுக்குள்ளே வைத்து கொள்ள முடியும், அல்லது அவர்கள் விரும்புகிறபடி நாம் நடந்து கொள்ள முடியும். எந்த திருமணம், எந்த வரவேற்பு, எந்த நிகழ்வு என்றாலும் அவர்களையும் அழைத்து போங்கள். ஒரு ஞாயிறை அவர்களுக்காக ஒதுக்கி விடுங்கள், அல்லது ஏதேனும் ஒரு தினத்தை. எனவே குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்காதவர்கள் எவ்வளவு வாழ்விலே வெற்றிகரமானவர்களாக இருந்தாலும் அவர்களை முழுமையான மனிதர்களாக என்னால் ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேரமற்றவர்கள் மனம் வைத்து அன்பு கூர்ந்து குடும்பத்திற்கான நேரம் ஒதுக்கி அவர்களுடைய மகிழ்வை பன்மடங்காக ஆக்க முடியுமா என்று பாருங்கள். இது என் அன்பான வேண்டுகோள்.
0: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: இதுவரை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: நேரம் 2 மணி. ஆளுமை சிறக்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
1: மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் லாப்ரோஸ்கோபிக் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக கல் சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான தேர்வு. தரமான மற்றும் அனைவருக்கும் ஏற்ற சிறுநீரக சிகிச்சை பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9500288116. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன்.
2: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:06 நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். இந்த ஒரு 30 நிமிஷத்தை உங்களுக்காக தொகுத்து வழங்கறதுக்காக நான் வந்திருக்கேன், ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ நான் வந்து சாப்பிட்டு ரெடியாக வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் வந்திருக்கேன். எல்லோரும் இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து எப்பயுமே ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர்ஸ் இதெல்லாம் வந்து கலந்துருக்கிற மாதிரி ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்குன்னு இல்லை, வாழ்க்கை பூராவே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் இருப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் ஒரு குட்டி பதிவை நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட உணவில் டெய்லியுமே வந்துட்டு ஒரு முட்டை சாப்பிடுங்க. நீங்கள் வந்து இல்லை நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா வந்து பன்னீர் சாப்பிட்லாம், மஷ்ரூம் சாப்பிட்லாம், சோயா எடுத்துக்கலாம், அதில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட அதாவது உணவே மருந்து அப்படின்னு வந்து சும்மா சொல்லலை நமக்கு. ஸோ இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன், நம்மளோட இந்திய கலாச்சார உணவு தான் வந்துட்டு உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உணவு அப்படிங்கிற மாதிரி நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்னடாது அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் நல்லதாகவும் நல்லா சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் வந்துட்டு இருக்குது கேப்டன் திரைப்படத்தில் இருந்து, கன்னத்தில் வை. இந்த பாடலை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவோட குரலில், வைரமுத்துவோட வரிகளில், சிற்பியோட இசையில் இந்த பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க சார், உங்க செலக்ஷன் சரிதான், இது புது டிசைன்.
0: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 2:22 ஆகிட்டு இருக்க இந்த வேலை டூயட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். அந்த பாடலை யார் பாடியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலாவோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமனோட இசையில அந்த பாடலை கேட்டு முடித்தோம். அடுத்ததான் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து கருப்பு நிலா பாடல். இந்த பாடலை சித்ராவோட குரலில், காளிதாசனோட வரிகளில், தேவாவோட இசையில் நம்ம கேட்கலாம்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
3: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 2:30. என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக அரசின் மறைமுக மின் கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தவிக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தவிக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு

தாவேக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,

0: நேரம் 3:03 ஆகிட்டு இருக்கேன். இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் அஜய் ராஜஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சித்த மருத்துவர் டாக்டர் ஷமீம் அவர்களோட தான் இன்னைக்கு நேர்முகம் அவங்க இணைந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சித்த மருத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ
1: வணக்கம் மேடம். ஹலோ எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்குமே என்னது வணக்கம். இன்றைக்கி இந்த ஷோவில் சித்த மருத்துவம் பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக வந்திருக்கேன். எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து சித்தா அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருந்த நேரம்லாம் இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா சித்தா மெடிசன் பற்றி நிறைய ஒரு அவேர்னஸ் நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் அரும்பாக்கமில் இருக்குது. அங்கே தான் நான் ஒர்க் பண்ணுறேன் 16 இயர்ஸாக. ஸோ நம்மளோட ஒரு சித்த மருத்துவம் அப்படின்னா ஒரு காலத்தில் வெறுமனே பக்கவாதம் அந்த வந்த நோயாளிகளுக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை மாறி இன்று குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சளி தொந்தரவு, தோல் நோய்கள், பக்கவாதம், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், அப்புறம் குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய அனைத்து வியாதிகள், அதே மாதிரி எல்லாத்துக்குமே மகப்பேறின்மை, ஸோ எல்லா மாதிரியான ஒரு வியாதிகளுக்குமே இல்லை டிசீசஸ்க்கு இன்றைக்கி மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய அவேர்னஸ் பொதுமக்கள் மத்தியில் வந்திருக்கு. இது வந்து நம்மளோட கோவிட் டைம்லேருந்து ஒரு நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் இருந்ததும் ஒரு முக்கியமான காரணம்.
0: ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் சித்தாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேம். இன்றைக்கி நேயர்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தை பற்றியோ இல்லை சித்தாவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 மற்றும் 2952055544. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம் நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ரெட்டில்ஸ் ஆறுமுகம்.
0: ரெட்டில்ஸ் ஆறுமுகம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா?
2: ஆ கேக்குறீங்க.
0: ஆ டாக்டர் கிட்ட பேசுங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: மேடம் எனக்கு ரெட்டினா ப்ராப்ளம் இருக்கு.
1: சொல்லுங்க சார். ஆ
2: இதுக்கு சிகிச்சை இருக்குங்களா
1: சார்? இப்ப ரெட்டினா ப்ராப்ளம்னா உங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்குங்களா சார்?
2: இல்ல மேடம்,
1: அதெல்லாம் இல்ல. அப்ப இந்த ரெட்டினா தொந்தரவு வந்து உங்களுக்கு எப்ப டயக்னோசிஸ் பண்ணாங்க, எப்ப இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க சார்?
2: ஒரு 3-4 வருஷம் ஆயிருக்கு மேடம்.
1: பிபி

0: அதிகமா இருக்குமா உங்களுக்கு பிளட் பிரஷர்?
1: பிபி இருக்கு மேடம்.
0: பிபி இருக்கு, அதுக்கு கரெக்டா மருந்து சாப்பிடுறீங்களா? பொதுவா சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா கண் நோய்களுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. இப்ப ஒரு கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்தியான ஹெர்ப்ஸ், இப்ப நம்ம வந்து கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி நெய், அந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. பட் ரெட்டினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிசன் இல்லை சார். அதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு நீங்கள் அலோபதி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்டாக நீங்கள் சித்தாவை எடுத்துக்கலாம். பட் டைரெக்டாக நம்ம ரெட்டினல் டிசீசஸை க்யூர் பண்ணுற மாதிரி வந்து சித்தாவில் மருத்துவம் வந்து இப்போதைக்கு இல்லை சார். ரிசர்ச் லெவலில் அந்த மாதிரி தான் இருக்குது.
1: இப்போ மேலும் படிப்படியாக குறையிறதுக்கு தடுக்கவாவது முடியுங்களா
0: சார்? ஏன்னா இந்த டிசீஸோட ப்ரோக்ரெசிவ் நேச்சரே அப்படி தான். இப்போ தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் சித்த மருந்துகள், இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க சித்தா டாக்டர்ஸ் அந்த மாதிரி போய் பார்த்து அந்த பார்வை கம்மி ஆகிட்டே வருது பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் ஆங்கில மருத்துவத்தோடு சேர்ந்து சித்த மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார்.
1: அது பலன் கிடைக்குதுங்களா?
0: பலன் கிடைக்குதுங்கிறத பொறுத்து, எப்போவுமே ஒரு நோயில் வந்து ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி வந்து இன்னொருத்தருக்கு பலன் இருக்காதுங்க. இப்போ நான் ஒரு மெடிசன் ஒருத்தங்களுக்கு முட்டு வலிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கும் அதே மாதிரி. ஏன்னா அது எங்களோட மருந்து வந்து அவங்களோட தேகத்தை பொறுத்தது. ஒருத்தவங்களோட இப்போ நம்ம ஃபினோடைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, வாத தேகமாக பித்த தேகமாக எங்களோட கான்செப்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் அந்த மருந்துகள் வந்து வேலை செய்யும். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப அந்த சித்த மருத்துவர் வந்து உங்கள் தேகத்துக்கு ஏற்ற மருந்து தான் பார்த்து அவங்க கொடுப்பாங்க. அதனால நீங்கள் தாராளமாக போய் கன்சல்ட் பண்ணலாம். பொன்னாங்கண்ணி கீரை அதெல்லாம் பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டா வச்சு சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது முருங்கைக்கீரையை வந்து நீங்க சூப் ஃபார்ம்லயோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ கண்ணுக்கு வந்து கீரைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது மாதிரி விட்டமின் ஏ சேர்ந்த பழங்கள், இப்ப டயபெட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இல்ல, அதனால நீங்க அந்த மாதிரி சேர்ந்த பழங்கள் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். பப்பாளி எடுத்துக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லது.
1: நன்றி மேடம்.
2: ஓகே சார், தேங்க் யூ சோ மச். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க சார். யார்
3: சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர்.
0: சொல்லுங்க மேடம்.
3: ஒன்னு வந்து இந்த சொரியாசிஸ் இதற்குரிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது சித்த மருத்துவத்துல கை கொடுக்குமா? அது சொரியாசிஸ் ஒன்ஸ் வந்ததுன்னா போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ முற்றிலுமா சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடுக்க முடியுமா? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி டாக்டர், இந்த நாள்பட்ட நோயான இந்த சுகர்னால நிறைய பேருக்கு வந்து இந்த பாதிப்புகள் வருது டாக்டர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பாதங்கள்ல எரிச்சல், அதுக்கப்புறமா இதர விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த சுகர் அப்படிங்கறத எப்படி சித்தா மருத்துவத்துல கட்டுக்குள்ள கொண்டு வராங்க? அது மருந்து அப்படிங்கறது இல்லாம சித்த மருத்துவத்துல எப்படி இதை சரி பண்ணலாம், இதை பத்தி சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாங்க, உங்க ரெண்டு கேள்வியுமே இந்த காலத்துக்கு தேவையான முக்கியமான கேள்விகள். இப்போ முதல்ல உங்களோட கேள்வி வந்து சொரியாசிஸ் பத்தினது. ஆக்சுவலாக சொரியாசிஸ் அப்படிங்கிற இது என்னன்னா தோல் உதிரக்கூடிய ஒரு நிலைக்கண்டி, அதாவது அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் மேடம். ஆட்டோ இம்யூன் எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு பொதுவாக ஒரு நோய் வருதுன்னா ஒரு கிருமியினால வரும், இல்லை நமக்கு அந்த ஒரு கிளைமேட்னால வரும். ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் எப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பாடியோட நார்மல் டிஷ்யூஸையுமே அது வந்து அழிக்க ஆரம்பிக்கும். ரிஜெக்ட்ஸ் ஒன்ஸ் ஓன் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொரியாசிஸ் வந்து அதில் நிறைய வியாதிகள் இருக்குது, அதில் சொரியாசிஸ் ஒன்று. இந்த ஆட்டோமியூன் டிசார்டர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பெர்மனன்ட் க்யூர் அப்படிங்கிறது இல்லை மேடம், மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு சொரியாசிஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் சித்த மருத்துவ முறையில் வந்து அது வாதம் மிகுதியான ஒரு நிலைன்னு சொல்லுவோம். அப்போது அது என்ன ஆகும்னா தோல் வந்து ரொம்ப வறட்சி அடைந்து ட்ரை ஆகி ஸ்கின் வந்து மேலே இருக்கிற ஸ்கின் வந்து எல்லா உதிர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கேலிங் ரொம்ப சிவியராக இருக்கும். பட் சித்த மருத்துவத்தில் நம்மளால் கண்டிப்பாக அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப ஆக்சுவலாக அதோட டிசீஸ் நேச்சர் என்னென்னா, ஒரு சிலருக்கு முதல்ல சொரியாசிஸ் ரொம்ப க்ரானிக் ஸ்டேஜில் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு அந்த டிசீஸோட சிம்டம்ஸே அவங்களுக்கு இருக்காது. திருப்பி என்றைக்காவது ஒரு நாள் அந்த ட்ரிகர் ஜோனுக்கு அவங்க போகும்போது அது திருப்பி வரும். சில பேருக்கு வராமல் கூட இருந்திருக்கு அப்பப்போ நம்ம சித்த மருந்துகளை எடுக்கும்போது. அதனால் கண்டிப்பாக சொரியாசிஸை நீங்கள் வரும்போது கம்ப்ளீட்டாக எங்களால் வந்து அந்த லீஷன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும் மேடம். சில நோய் நிலைகளில் வந்து நாங்கள் அலோபதியும் சித்தாவும் சேர்ந்து எடுக்க வேண்டிய

0: கட்டாயம் ஏற்படுது மேடம். என்னென்னா இப்போ ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் எங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே அலோபத்தியில் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதை வந்து நாங்கள் நிப்பாட்ட சொல்ல மாட்டோம். அதோடு சேர்த்து தான் எங்களோட மெடிசன்ஸை, இப்போ அவங்க என்ன டோஸில் எடுக்கிறாங்க, இப்போ அவங்களோட குளுக்கோஸ் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்களோட சித்தா மெடிசன்ஸையும் சேர்த்து எடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஹைப்பர் டென்ஷன் பிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதிகமான நிலையிலையும் எங்களோட மருந்து சேர்த்து தான் நாங்கள் எடுக்க சொல்லுவோம்.
1: ஓகே, இனிப்பில் அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார்.
2: கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா?
1: கேக்குது, சொல்லுங்க.
2: நான் அலிஹாமத் பேசுறேன், ராயப்பேட்டல இருந்து.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம் எனக்கு வயது 56.
1: சொல்லுங்க சார். கேக்குதுங்க சார், சொல்லுங்க.
0: சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கேன். உங்க வயது 56? அதுக்கு வந்து கை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தூக்க முடியாது, உங்களால ரொட்டேட் பண்ண முடியாது. சோ இதுக்கு நீங்க சித்த மருத்துவர் கிட்ட
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க. வணக்கம், வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகேங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க நீங்க?
3: சென்னை
1: வியாசர்பாடி. சொல்லுங்க சார். டாக்டர்
0: சொல்லுங்க சார்.
3: சரிங்க மேடம். மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார்.
3: மேடம் இப்ப எங்க ஒய்ஃப் வந்து ரீசன் பிளைண்ட் மேடம். அவங்க
0: சரிங்க சார்.
3: அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க.
0: சரிங்க சார்.
3: அங்க வந்து ஷவர் பாத்ல குளிக்கும் போது சோப்பு தவறி கீழே விழுந்து தலையில அடிபட்டு அவங்க பார்வை போயிடுச்சு மேம்.
0: அதாவது
3: உடனே போயிடல, கொஞ்ச நாள் கழிச்சுதான் போயிருக்கு.
0: சரிங்க சார்.
3: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் அந்த தலைவலி ப்ராப்ளம் இருந்துமே இருக்கு.
0: சரிங்க சார்.
3: அப்ப வந்து ஒரு வாட்டி வந்தாங்க, அப்ப நான் ஹாஸ்டல் சேர்க்கணும், எனக்கு நான் யாருமே இல்ல, எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, வாங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. நான் ஹாஸ்டல் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரக்கோணம் பக்கத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு.
0: சரிங்க சார்.
3: ஒரு பேர் கூட எத்ராஜின்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் வந்து ஒரு 200 ரூபாய் மேடம் ஃபீஸ்.
0: ரூசியன்
3: போட்டாரு, ஒரு 1 வருஷமா நல்லா இருந்தாங்க மேடம்.
0: சரிங்க சார்.
3: அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் அவங்கள மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடி தலையில கட்டு போட்டுப்பாங்க, கையில தைச்சுப்பாங்க, அப்படியே குப்புரடிச்சு பத்துப்பாங்க மேடம். அதாவது காலை குறுகிட்டு
0: அப்படியே
3: தலை கீழே போட்டு படுத்துப்பாங்க.
0: சரிங்க சார்.
3: இப்ப ஓரளவுக்கு அவர் இன்ஜெக்ஷன் பண்ணி ஓரளவுக்கு நல்லாயிருச்சு.
0: சரிங்க சார்.
3: ஆனா இப்ப திருப்பி அவங்க தலைவலிக்குது தலைவலிக்குதுன்றாங்க. ஐ டாக்டருக்கு போய் பார்க்கும் போது, ஐ நீங்க அதாவது பிரெயின் டாக்டர் போய் பார்க்கும் போது பிரெயின் டாக்டர் நான் சொல்றாரு ஐ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க.
0: சரிங்க சார்.
3: அதுக்கப்புறம் நான் போயிட்டு இங்க சென்னையில ரிலீஸுக்கு பக்கத்துல ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பார்த்தோம்.
0: அவங்க
3: என்ன சொல்றாங்களே, ஐயே இல்ல, அப்ப எப்படி வந்து இவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்? அடிப்பட்டெல்லாம் வந்து ஒரு கண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு.
0: சரிங்க சார்.
3: இந்த கண்ணு எடுத்தாதான் இன்னும் இன்னும் எக்மெண்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு.
0: சரிங்க சார்.
3: அவர் கண்ணை எடுத்துட்டு இருக்காங்க, அவர் கண்ணை சுத்தமா முடிச்சு இன்னொரு கண்ணு தான் லைட்டா தந்திருக்கும். அந்த கண்ணுல ப்ராப்ளம் இருக்குமான் பார்த்தா அந்த கண்ணு ப்ராப்ளம் இல்ல, இவங்க பிரெயின்ல தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. பிரெயின் டாக்டரை பார்த்தாலும் இல்ல, இதுக்கு பிரெயின்ல பிரச்சனை இல்ல, ஐ டாக்டர் போய் பாருங்க அப்படின்ட்டாங்க. ஒண்ணுமே புரியல, மண்ட அப்படியே டார்ச்சரா இருக்கு. அந்த குழந்தைக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்ட்டாரு அந்த டாக்டர். இன்ஜெக்ஷன் பண்ணும் போது ஒரு 4-5 மருந்து எடுத்து தலைவலி மட்டும் தேர்ந்துருச்சு மேடம். 1 வருஷமா தலைவலி வரல மேடம்.
0: சரிங்க சார். இப்ப இதுல ஒண்ணு இல்ல சார், இப்ப உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது நம்ம அந்த பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு நேராக பார்க்கணும் சார். பார்த்து நம்ம அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா மட்டும்தான் என்னால் வந்து ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு, ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளம், கண்ணு மட்டும் பிரச்சனையாக இருக்கலாம், மூளையில் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த போகிற நரம்பில் பிரச்சனை இருக்கலாம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு

0: ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கிற சித்தா டாக்டர் அந்த மாதிரி அண்ணா ஹாஸ்பிடல் அங்க வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சார்.
1: அதான் மேம், அதாவது அவங்க அப்பா அம்மா இருக்கும் போது அவங்க அப்பா தான் பாத்துருக்காங்க.
0: சரிங்க சார்.
1: அந்த ரிப்போர்ட்ஸ் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அக்கா பார்த்தாங்க.
0: சரிங்க சார்.
1: அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணை வீட்டுல வச்சு கூடாதுன்னு ஆசை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டாங்க.
0: சரிங்க சார்.
1: அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன், ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அவர்கிட்ட போனேன், அரைக்கொண்டு பார்க்கலாம், டாக்டர் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போன நல்லா ஆயிடுச்சு
0: சார். ஒண்ணும்
2: இப்போ ஆக்சுவலி என்ன டாக்டர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த ரிப்போர்ட்ஸும் இல்லைன்னா கூட இப்போ நம்ம வந்து புதுசா எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்துல உங்களுக்கு சித்தா டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா நீங்க கவுன்சிலிங் மாதிரி சும்மா போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டீங்க அப்படின்னா அப்போ ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம முன் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க சார். நம்ம இது வரைக்கும்
1: என்ன கேக்குறேன்னா, இப்போ இங்க வேசா எந்த டாக்டர் அப்படி கன்சல்ட் பண்ணலாம், எங்க இந்த இடத்துல எங்க இருக்குன்னு தெரியாது.
2: அடுத்த நேர் இணைப்பில் இணையும்
1: வணக்கம்
2: சார். பின்னிட்டு வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மயிலை இம்தியாஸ் அகமத் மேடம்
2: சார். மயிலையில இருந்து
1: இம்தியாஸ் அகமத்.
2: ஓகே, சொல்லுங்க சார், டாக்டர் பேசுறீங்களா?
1: வணக்கம் சார். 70 வயசு ஆகுமா?
0: சரிங்க சார்.
1: திடீர்னு தொப்பு கொஞ்சம் பெருசா இருக்கு, அது ஏதாவது எதனால அப்படி திடீர்னு சார்? 4 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசமா இருக்கு, திடீர்னு தொப்பு பெருசா இருக்கு, அதனால ஏதாவது ப்ராப்ளமா?
0: இல்ல சார், ஆக்சுவலா தொப்புள் பெருசா இருக்கு அப்படின்னா இப்ப அவங்க இருமும் போது தும்பும் போது அது பலூன் மாதிரி ஊப்புதா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம்.
0: சரி, ஏன்னா இப்ப தொப்புள் மட்டும் பெருசா இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு ஹெர்னியா அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. பட் இப்ப நீங்க சொல்றதை வச்சுன்னா நிறைய அது இப்ப ஒரு உப்புசத்துல அந்த மாதிரி இருக்கும், அதனால அவங்களுக்கு இப்ப இந்த பிரச்சனையும் அதே தான். இப்ப நீங்க வந்து வெறுமனா ஒரு தொப்புள் பெருசாகுதுங்கிறத மட்டும் வச்சு நம்ம இந்த கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது சார். நீங்க ஒரு வாட்டி அவங்கள நேர்ல கூட்டிட்டு வாங்க, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அது என்ன கண்டிஷன் சொல்லலாம் சார். அண்ணா ஹாஸ்பிடல் இல்ல பக்கத்துல
1: ஒண்ணும் இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல.
0: இல்ல இல்ல, வலியெல்லாம் ஒண்ணு இல்லாட்டினாலும் ஒரு ஆர்கன் வந்து திடீர்னு பெருசாகுது அப்படின்னா நம்ம அது என்னன்னு மட்டும் நீங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்கணும் இல்லையா, அதனால நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போய் ஒரு ஒபினியன் கன்சல்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ.
2: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: Rainbow FM, நூத்தி 3.4. நேரம் 3:25 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். இன்னைக்கு அரசு சித்த மருத்துவ கல்லூரி சித்த மருத்துவர் டாக்டர் ஷமீம் அவர்களோட தான் நேர்முகம். ஸோ மேம் கிட்ட நீங்கள் வந்து சித்த மருத்துவம் பற்றி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 மற்றும் 2952055544. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0444 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ டாக்டர்.
2: ஹலோ சார், சொல்லுங்க.
1: வணக்கம் டாக்டர், நான் ஜெயச்சந்தர் திருமலை வாயிலிருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
1: எனக்கு இந்த டயபெட்டிஸ் ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கு மேடம். இப்ப வந்து அக்யூட்டா வந்து நான் உங்க மருத்துவமனையில கூட சித்த மருத்துவமனை அறிஞரான ஹாஸ்பிட்டல கூட வந்திருக்கேன் நானு. இப்ப என்னன்னா எனக்கு இந்த கால் பெயின், இந்த டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கால் பெயின் தான் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு.

0: நான் இந்த பிரகபலின் நான் அலோபதி இதான் சாப்பிட்டு இருக்கேன். இப்போ அந்த பெயின் கம்மி ஆகிறதுக்கு என்ன வழி மேடம்?
1: சார், இப்போ நீங்கள் அண்ணா ஹாஸ்பிட்டல் வரப்ப அவங்க டயபெட்டிஸ்க்குன்னு ஸ்பெஷல் ஓபி தான் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே அவங்க சில மெடிசன்ஸ் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்துக்கிறீங்களா?
0: இல்லை மேடம், நான் அது ஒரு 15 days தான் அதை ஆயில் அதான் கொடுத்தாங்க கால் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இங்கே அலோபதியில் தான்.
1: இல்லை, நீங்கள் அலோபதி கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து அங்கே ஒரு ட்ரக் கொடுத்துருப்பாங்க சார், மதுமேக சூரண மாத்திரைன்னு ஸ்பெஷல் ஓபி மெடிசன் தான். அதையும் நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூரோபதி வந்து கொஞ்சம் குறையும். அதர்வைஸ் இன்னொன்று என்னென்னா, உங்கள் டயட்டை கொஞ்சம் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டு வந்து எடுக்காமல் இருப்பீங்க இல்லையா, வேண்டான்னு சொல்லிட்டு. அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கீரை அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க சார், வாரத்தில் 3 days. அந்த டயபெட்டிக் நியூரோபதிக்கு ரொம்ப நல்ல ட்ரக்ஸ், ரிசர்ச் ஸ்டடிஸே நிறையா போயிருக்கு. முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே ஆயிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க.
0: சரிங்க மேடம், இப்போ தற்சமயம் அங்க அவ்வளவு தொலைவு வர முடியல. நீங்க சொல்ற அந்த மதுமேக சூரணம் வந்து ஆன்லைன்ல எங்க வேணா வாங்கி சாப்பிடலாமா?
1: அப்படி இல்ல சார், இப்போ உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா.
0: இப்போ வந்து HbA1c வந்து 5.1.
1: ஒண்ணு இல்ல சார், நீங்க ஒரே ஒரு வாட்டி திருப்பி அண்ணா ஹாஸ்பிடல் வாங்க, 15 டேஸ்க்கு மருந்து கொடுத்துருவாங்க சார், பாத்துட்டு நீங்க போங்க சரிங்களா?
2: ஓகே சார், थैंक यू so much.
0: थैंक यू.
2: அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: எரேனா இருந்து சமூகத்துல பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: என்னுடைய ப்ராப்ளம் வந்து இப்ப வெயில் கடுமையா அடிக்குது மேடம்.
1: சரிங்க சார்.
3: அதனால நான் திடீர்னு ஒரு 11 to 12 போல வெளியில வியாபாரத்துக்காக போயிட்டு வருவேன்.
1: சரிங்க சார்.
3: போயிட்டு வந்ததும் முதுகுல வந்து சுழு சுழு குத்துற மாதிரி இருக்குது, பயங்கரமா அரிப்பு உண்டாகுது.
1: ஓகேங்க சார், சரி. வேர்க்குரு மாதிரி இருக்குங்களா, பொறி பொறியா வருதுங்களா? வேர்க்குரு மாதிரி ஒரு வாட்டி குளிக்க ட்ரை பண்ணிருங்க, 2 குளிச்சிருங்க. இன்னொன்னு வந்து மோர் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க சார், மோர் எடுத்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் மோர் அதிகமா குடிங்க, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நிறைய குடிங்க. தாராளமா சாப்பிடலாம் சார், கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா நீர் சத்து குறையும் நீங்க வெளியே போயிட்டு வரும்போது, அதனால கொஞ்சம் அந்த நீர் அதிகமா எடுத்துக்கணும். ஜூஸ், பழ வகைகள் ஏதாவது ஜூஸ் குடிக்க முடிஞ்சதுன்னா அதை குடிங்க, அதுக்கு பெஸ்ட் மோர். சரிங்களா?
3: நன்றி
2: சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
4: மேடம், நான் வந்து டி நகர்ல இருந்து வந்து சம்சுதீன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: எனக்கு என்ன இதுனாக்கா, இப்போ இதுக்கு வந்து பக்கவாதத்துக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியணும். முதுகு ஃபுல்லா தோல்ல இருந்து வலி ஆரம்பிச்சு அப்படியே முதுகு வழியா போய் இந்த தோல்லையும் ஆரம்பிச்சு அப்படியே முதுகு வழுக்கும் போகுது. அது ஒரு சந்தேகம். அதுதான்
1: சார், பக்கவாதம் வரணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, இல்ல பிபி அதிகமா இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா சார்? பக்கவாதம் வந்து வரதுக்கான காரணங்கள் இப்ப நான் சொன்னது, அதை தாண்டி இன்னும் நிறைய பழக்க வழக்கங்கள்னாலையும் நமக்கு பக்கவாதம் வரலாம். அதனால நீங்க சொல்ற சிம்டம்ஸ் வச்சு அது பக்கவாதமா அப்படின்னு சொல்ல முடியாது சார். ஆக்சுவலா அதுக்கு வந்து நமக்கு ஒரு பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. நீங்க நேரா வந்தீங்கன்னா உங்க சிம்டம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது நம்ம சொல்லுவோம் அது எதனால அந்த வலி வந்தது
2: அப்படின்னு. ரெயின்போ,
5: ஹலோ.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் ராஜஸ்ரீ மேடம்.
2: வணக்கம் சார்.
5: கூடாஞ்சேரியில இருந்து குமார் பேசுறேன் மேடம்.
2: குமார் சார், வணக்கம் சார்.
5: ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர்.
1: சொல்லுங்க சார்.
5: என் டாக்டருக்கு வந்து 48 ஆகுது.
1: சரிங்க சார், சரிங்க சார்.
5: அவளுக்கு ஒரு சண்டை ஒரு டாக்டர் இருக்கு, பட் இப்ப என்னன்னா அவளுக்கு இந்த முட்டி வெளி ஜாஸ்தி இருக்குன்றாவோ.
1: சரிங்க சார்.
5: முட்டி அப்புறம் வந்து கீழே பாத எரிச்சல் இருக்குன்றா.
1: சரிங்க சார்.
5: பட் முட்டில இருந்து கீழே வரைக்கும் நிக்க கூட முடியலன்றா.
1: சரிங்க சார்.
5: இப்ப கூட அதான் கேட்டேன், உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு நான் கேக்குறேன் அப்படின்னு.
1: சரிங்க சார்.
5: இப்போ அதுக்கு வந்து ஏதோ நன்மோ பண்ணா, பட் ஒன்னும் சரி நிக்கவே முடியலன்றா.
1: நரம்பு சுருள் நோய் சொல்றாங்க, நடக்குது என்னன்னா முட்டி வந்து தேய்மானம் அதிகமா இருக்கும் போது வலி ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு சத்துகள்லாம் உயிர் சத்து அதாவது விட்டமின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்பையும் இந்த மாதிரி ஒரு பெயின் வரலாம். அந்த நீங்கள் சொன்னீங்களா பாதத்தில் எரிச்சல், ஸோ அவங்கள வந்து கீரை வகைகள் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் வெஜிடேரியன்னா ஃபிஷ்ஷு ஒமேகா இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபிஷ் வந்து நிறைய சேர்த்து.
5: சரி சார்,
1: அப்படின்னா நீங்கள் நான் வெஜிடேரியன் கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுங்கள். சாப்பிட்றதா இருந்தால் அப்போ வெஜிடேரியனில் கீரை வகைகள்லாம் நிறையா எடுத்துக்கோங்க சார். எல்லா கீரையும் எடுத்துக்கலாம், பழம்லாம் எடுத்துக்கலாம், முட்டைக்கோஸில் கால்சியம் நிறையா இருக்குது அதே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நிறையா எடுத்துக்கோங்க, பழங்கள் நிறையா எடுத்துக்கோங்க, பேலன்ஸ்டாக சாப்பிடுங்க. புரதச்சத்து கொஞ்சம் நிறைய உள்ளே போகணும். இந்த கொண்டக்கடலை அந்த மாதிரி ராஜ்மா ஒத்துக்குச்சுன்னா அது அதெல்லாம் கொஞ்சம் நிறையா சாப்பிடலாம். திணை உணவுகளும் எடுத்துக்கலாம் சார் உங்களுக்கு
5: ஒத்துக்குச்சுன்னா.
1: தேங்க்யூ
2: சார். நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். ரெயின்போ
6: ஹலோ.
2: வணக்கம்.
6: வணக்கம் மேடம், சேருலாதன் ஃப்ரம் சென்னை. குட் ஈவினிங் டாக்டர்.
1: குட் ஈவினிங் சார்.
6: டாக்டர், என்னோட பேசிக் கேள்வி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வாதம் பித்தம் கபம் அப்படின்னா சித்தால என்ன, வாட் இஸ் தி டெஃபினேஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்.
1: ஓகே சார்.
6: செகண்ட் வந்துட்டு இப்போ பக்கவாதம் இருக்குது, அப்புறம் இளம்பிள்ளை வாதம் இருக்குது.
1: சரிங்க
6: சார். கேரள சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்ட வாதம் சொல்லுவாங்க.
1: சரிங்க சார்.
6: இதெல்லாமே வாதம் கடைசியில வருது. சோ இஸ் இட் வாதத்தோட ஒரு பிரிவு தானா இது மூணும்?
1: சொல்றாங்களோ நம்மளோட பாடியில வாதப்பித்த கபம் என்னன்னா வாதம்ங்கிறது இயக்க ஆற்றல், நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வாதம்னு சொல்லுவோம். கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், மெட்டபாலிக் ப்ராசஸ், இப்போ என்சைம்ஸ் அது ரிலேட்டடாக வர்றது எல்லாமே பித்தம். அதை கவர்ன் பண்ணுறது பித்தம். நம்மளோட இம்யூனிட்டி, க்ரோத்து, நியூட்ரிஷன் அதெல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறது கபம்னு சொல்லுவோம் சார். ஸோ ஒரு பாடி, ஒரு மனுஷனோட உடலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து வாதப்பித்த கபம்ங்கிற மூணு லைஃப் ஃபோர்ஸஸ், உயிர் தாதுக்கள்னு சொல்லுவோம் சார். ஸோ நீங்கள் கேட்ட இளம்பிள்ளை வாதம் ப்ளஸ் பக்கவாதம், இளம்பிள்ளை வாதம் வந்து ஆக்சுவலாக போலியோ, இது ரெண்டுமே பக்கவாதமும் வந்து வாதம் டிரேஞ்ச்மெண்ட்னால வரக்கூடிய வாதத்தோட மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். ஸோ வாதம் கூடினாலும் சில நோய்கள் வரும், குறைஞ்சாலும் ஒரு நோய்கள் வரும், அதில் இந்த பக்கவாதம் ஒரு நோய் சார். வாதத்தோட டிரேஞ்ச்மெண்ட் தான்.
2: ஓகே மேம். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
7: வணக்கம். டாக்டர்
1: வணக்கம் சார்.
7: நான் கொளத்தூர்ல இருந்து சிவமேனின் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
7: மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட், டயபெட்டிக் நியூரோபதியில தான் இருக்கேன் நானு.
1: சொல்லுங்க சார்.
7: எனக்கு என்னன்னா அந்த கால் விரல்கள் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
7: அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்டிஃபா இருக்குங்க மேடம். அது பிசியோதெரபிஸ்ட்டும் போறேன், அது ஒன்றும் எனக்கு கேட்கல. நானே கூட அப்பப்போ வந்து கை விரல்களை வந்து அந்த கால் விரல் இடுக்குல, கை விரல்களை கால் இடுக்குல அதுல வச்சு எவ்வளோ நட்டை உடைச்சி எல்லாம் பண்றேன்.
1: பட்
7: அது அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குங்க டாக்டர். வெளியே நடக்கிறதுக்கு எல்லாம் செருப்பு காலில் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பாத்ரூம்ல குளிக்கும் போது எல்லாம் அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு இதுவா ஒரு பின்பக்கம் அப்படி இருக்குங்க டாக்டர். இதுக்கு என்ன
1: இப்ப அலோபதி ட்ரக்ஸ் நீங்க கரெக்டா எடுத்துக்கிறீங்களா சார்? ஒரு காம்ப்ளிகேஷன் தான் இந்த ஏஜ்ல, இருக்கிறதுனால கண்டிப்பா அது வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ அது லேட் ஆன்செட் தானே சார் டயபெடிக் காம்ப்ளிகேஷன்ஸ்?
7: நான் அந்த டயபெடிக் நியூரோபதிக்கு வந்து நான் அலோபதியிலே எதையுமே ட்ரக்ஸ் எடுத்து
1: எனக்கு
7: அந்த மாதிரி வந்தது. நான் போய் கன்சல்ட் பண்ண, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க.
1: சரிங்க சார்.
7: பார்த்துட்டு சர்ஜரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிசியோதெரபி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணிட்டாங்க.
1: சரிங்க சார்.
7: ஸோ எனக்கு நியூரோ டாக்டர் கிட்ட போறது நான் பிராங்கா சொல்றேன், அவங்க எம்ஆர்ஐ எடுன்னு அப்புறம் பிரெயின்ல ஏதாவது சர்ஜரி பண்ணணும்வாங்க.
1: சார் அதனால ஒண்ணு இல்லை, நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப உங்க பக்கத்துல இருக்கிற சித்தா டாக்டர்ஸ் இல்லைன்னா

0: ரன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கம். ஒரு வாட்டி வந்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷல் ஓபி ஃபார் டயபெட்டிஸ் வி ஆர் ரன்னிங். ஸோ அங்கே வந்தீங்கன்னா அவங்க அந்த காலுக்கு வந்து ஆயில்ஸு, இன்டர்னல் மெடிசன்ஸ் உங்களுக்கு உங்களோட கண்டிஷனை பார்த்துட்டு இன்டர்னல் மெடிசன்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஆயில் நிறையா இருக்குது சார், எண்ணெய்கள், அதை வச்சு தேய்ச்சி நீங்கள் வெந்நீர் ஓட்டடம்லாம் கொடுக்குறப்ப இது கொஞ்சம் குறையும் சார். நீங்கள் ஒரு வாட்டி வந்து கன்சல்ட் பண்ணுங்கள்.
1: கண்டிப்பாங்க, எனக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுங்க டாக்டர், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்டா வரேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு,
0: சரிங்க சார்,
1: நான் என்னென்ன ரெக்கார்ட்ஸ், நான் அதாவது ஆதார் அந்த மாதிரி என்னென்ன எடுத்துட்டு வரணும்?
0: ஆக்சுவலா இப்ப வந்து நீங்க
1: டைமிங்
0: கண்டிப்பா சார், அறிஞரனால வந்து காலையில 7:30 இருந்து மத்தியானம் 12 வரைக்கும் ஓபி ரன் ஆகும் சார். அப்புறம் மதியம் 3:30 இருந்து 5 வரைக்கும் ஓபி இருக்கு சார். இப்போ உங்களை வந்து அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும்னா ஐபியும் இருக்கு. நீங்க வரும்போது உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ், இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, ஸ்கேன் எடுத்திருப்பீங்க, என்னென்ன உண்டோ ஒரு 1-6 ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம்.
1: வந்து அலோபதியில டயபெட்டிக் மெடிசன்ஸ் எல்லாம் நாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் எடுத்துக்கறேன் நான் லோக்கல்ல.
0: ஓகே சார், ஓகே சார்.
1: அவங்க ஒரு நோட் கொடுத்துருக்காங்க,
0: அதையும் எடுத்துட்டு வாங்க, கண்டிப்பா எடுத்துட்டு
1: வாங்க. அதை எடுத்துட்டு ஆதார் வேணுங்களா? ஆதார் அந்த மாதிரி
0: ஓபிடிக்கு ஆதார் தேவை இல்ல சார், நீங்க டைரக்டா ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும்.
1: ஓகேங்க டாக்டர்,
0: தேங்க்யூ
1: டாக்டர், தேங்க்யூ தேங்க்யூ.
2: ஓகே மேம், இப்போ வந்து நம்ம சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பத்திய சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. இல்லைன்னா அதெல்லாம் என்னால் உப்பு போட்டு காரம் போட்டுலாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பற்றியும் எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாங்க, சித்த மருத்துவம் அப்படின்னாலே பத்தியம்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாது தான். ஆனால் இப்போ வந்து பத்தியம்ங்கிறது எதுக்காக சொல்கிறோன்னா, சில மருந்துகள் சில டிசீசஸ்க்கு நம்ம ஒரு சில மருந்துகள் ப்ரெஸ்கிரைப் பண்ணும்போது அதுக்கு சித்தர்கள் வந்து நமக்கு நிறையா உணவுகள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஈவன் இப்போ நம்ம அலோபதியிலே இப்போ ஒரு நோயின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மருந்து இந்த இது சாப்பிடாதீங்க, சுகர் சாப்பிடாதீங்க, உப்பு கம்மியாக சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு டோன்ஸ் தான். அதே மாதிரி சித்தால வந்து சில மெடிசின்ஸ் கொடுக்கும்போது மட்டும் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது, பாகக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மினிமல் பத்தியம் தான் சார். டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசீஸ் அண்ட் த ட்ரக் வி சூஸ். ஸோ எல்லாருக்கும் பத்தியம் அப்படிங்கிறது வந்து இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நீங்கள் வெயிலில் போகக்கூடாது, மோர்லாம் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பத்தியம் தான், அதுதான் பத்தியமே ஒழிய எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பத்திய நிலைகள்லாம் இப்போ இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபுட்டை மட்டும் தான் நாங்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்ல சொல்லுவோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டால் அந்த மருந்தோட வேலை செய்கிற திறன் வந்து அதிகமாகுது. அந்த பத்தியத்தை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா 3 குணமாக வேண்டிய வியாதி கரெக்டாக ஒரு 15 கூட குணமாகலாம், நாங்கள் சொல்கிற இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா.
2: ஓகே ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நீங்களும் டாக்டர்கிட்ட கால் பண்ணி உங்களோட குவெஷன்ஸ்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-25-54. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-44 போட மறந்துடாதீங்க.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 3:40 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆஜய் ராஜஸ்ரீ மட்டும் இல்லாமல் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சித்த மருத்துவர் டாக்டர் ஷமி மேம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சித்த மருத்துவத்தில் என்ன சந்தேகம் எனக்கு தெரியல.

0: இப்படிலாம் இருக்குது, எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா தயங்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986-0038 மற்றும் 2952-5254 வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0444 போட மறந்துடாதீங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். வணக்கம். ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: டாக்டர் மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: மேடம், மேடம் நான் அப்பள கம்பெனியில் வேலை செய்கிறேன் மேடம். எனக்கு ஏஜ் 60 வயசு ஆகுது.
2: சரிங்க சார்.
1: நான் உட்காந்து ஒரு 8 மணி நேரம் உட்காந்து செஞ்சு அதுக்கப்புறம் எழுந்திரிக்கும் போது முதுகு வந்து ஒரு 2 ஹவர் ஆகுது மேடம், ஒரு லெவல் ஆகிறதுக்கு.
2: சரிங்க சார்.
1: வளைஞ்ச மாதிரியே ஆயிடுது, படுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கு.
2: சரிங்க சார். என்னால் படுக்க வலியும் ஜாஸ்தியாக இருக்குங்களா?
1: வலி இருக்கு மேடம், வலி இருக்கு. அந்த அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் ஆகிடும். 2 மணி நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஆனால் படுக்கும்போது என்னால் நேரம் படுக்க முடியாது.
2: இது வந்து ஆக்குபேஷனல் ப்ராப்ளம் தான் சார், உங்களோட தொழில் நிமித்தமாக ஏற்பட்ட குறிகுணம் தான். இதுக்கு நீங்கள் வந்து வெளியே வந்து தொக்கணம் மாதிரி ஆயில்ஸை வந்து அப்ளை பண்ணணும் சார். வலி நீக்கிற மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு எண்ணெய் ஃபார்மில், அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒத்தடம் இல்லை, நீங்கள் வேலை வரதுக்கு முன்னாடி கூட, இப்போ அது ஆயின்மெண்ட் ஃபார்மில் கூட இருக்கு, அதை வந்து நீங்கள் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் போடுமான வரைக்கும் வேலை செய்யும் போது உங்கள் போஸ்டர், அதாவது நம்ம உட்காருவோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் அது அப்நார்மலாக ஆக ஆக வலி உங்களுக்கு ஜாஸ்தியாகும். சில சமயங்களில் அது கரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கூட போஸ்டர் மாறிடலாம். அதனால நீங்கள் கூடுமான வரைக்கும் உட்காரும் போது கொஞ்சம் காஷியஸாக உங்கள் போஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த முடிஞ்ச உடனே திருப்பி ஒரு வாட்டி நான் தூங்கும் போது அந்த ஆயில்ஸ் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ஒரு வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குறையும் சார். சொல்லுங்கள் சார்.
1: மேடம், இந்த கண்ணீர் திமிரம்னு சொல்றாங்கல்ல, இந்த இதுக்கு என்ன சொல்றாங்களோ இங்கே தெரியல எனக்கு, திமிரம்னு சொல்லுவாங்க அந்த கண்ணு உரிய மாதிரியா வரும், அதுக்கு நம்ம ஆயுர்வேதத்துல மருந்து
2: சார். இப்போ சில கண்ணோட ப்ராப்ளங்கள் வந்து சர்ஜிக்கலாக தான் சார் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ட்ராப்ஸ் எல்லாமே ரிசர்ச் அண்டர் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. கண்ணுக்கு விடக்கூடிய மருந்துகள் எல்லாமே இப்போ ஆய்வு நிலையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் சில கண்டிஷன்ஸ் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸாக போகலாம், இல்லை அலோபதி சைடில் தான் சார் நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: குட்
2: ஈவினிங் சார்.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்.
3: மேடம் ஒரு 2 கொஸ்டின் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
3: சித்தாவும் ஆயுர்வேதையும் சிமிலரா இல்லை, இது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பேரலாக அது ஒன்று எடுக்கலாமா? அது ஒன்று. ரெண்டாவது அந்த இதுக்கு சாப்பிட்றாங்க டயபிட்டிஸ்க்கு, அலோபதியில் லைஃப் லாங் லைக் பிபி இது சுகர் இருக்கிற மாதிரி லைஃப் லாங் சாப்பிடணும். நம்ம சித்தாலையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் கண்ட்ரோல் வந்துருக்குன்னா வெதர் இட் இஸ் டு பி கண்டினியூ ஆர் ஸ்டாப் பண்ணலாமா? உங்கள் நாலேஜ், அதாவது உங்கள் கன்சல்டேஷன் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது, அது வேறு விஷயம். அது மாதிரி எதனா இது கியூரபிளா? நம்பர் 1 இன் சித்தா. நம்பர் 3.
2: சரிங்க சார்.
3: அந்த கேள்வி சொல்ல மறந்துட்டேன். ஒபிசிட்டிக்கு எதனா ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? கொஞ்சம் அபோவ் 20, ஒரு 60 தான் இருக்கணும்னா 80 இருக்குன்னு வச்சுங்க.
2: சரிங்க சார்.
3: அதுக்கு வந்து நேச்சுரல் வேல வாட் இஸ் த வே டு ரிடியூஸ் தி வெயிட்? நான் கேட்டுக்கிறேன் மேடம். நன்றி.
2: ஆ சரிங்க சார். இப்போ நீங்கள் சித்தா ஆயுர்வேதா ரெண்டும் ஒன்னான்னு கேட்குறீங்க. எல்லா ஆயுஷில் இருக்கிற அத்தனை சிஸ்டமும் பெஸ்ட்டு சிஸ்டம் தான் சார். சரிங்களா? ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே பெஸ்ட்டு மெடிசன்ஸ் தான். நீங்கள் கரெக்டான டாக்டர்ஸை போய் பார்த்து உங்களுக்குள்ள கரெக்டான ட்ரக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சிஸ்டமும் ஒண்டர்ஃபுல்லாக தான் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு க்வெஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ்க்கு நீங்கள் கேட்குறீங்க. டயபெட்டிஸுங்கிறது வந்து சில நிலைகளில் ரிவர்சல் தான். இப்போ நீங்கள் டயட் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்டாக மாற்றிக்கிறீங்க டயபெட்டிஸ் வந்த உடனேயே அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ட்ரக்கை ஒரு கட்டத்தில் நிப்பாட்டிட்டு ஃபுட்டு மூலமாக கொண்டு போக முடியும். பட் அது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனால் நம்ம டயபெட்டிஸ்க்குள்ள மெடிசன்ஸை லைஃப் லாங் எடுக்கணுமா அப்படிங்கிறதும் உங்களை பொறுத்து தான் சார், பேஷண்ட்டை பொறுத்து தான். யார் இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒருத்தங்க கன்சல்ட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் எங்களால் ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும். அது டயபெட்டிஸ் அவங்களோட பயனாளர்களோட கையிலையும் இருக்குது. நம்பர் 2 சார். மூணாவது க்வெஸ்சன் வந்து ஒபிசிட்டியும் வந்து டயட் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து எக்ஸசைசஸ். ஸோ அது எதனால் அந்த ஒபிசிட்டி வந்ததுன்னு இருக்குது, ரீசன் இருக்குது சார். எந்த ஒரு டிசீஸும் எதனால் வந்ததுன்னு இருக்குது. அந்த ரீசனை ரூட் காஸை நம்ம இது பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம கண்டு சரி பண்ண முடியும் சார்.
0: ஓகே மேம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
0: வணக்கம் சார். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
4: சென்னையில
0: இருந்து
4: சீனிவாசன் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
4: மேடம் எனக்கு வந்து நான் ஐ எம் 63.
2: சரிங்க சார்.

0: எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கையில எல்லாம் வந்து கால எல்லாம் வந்து அப்படியே ஸ்கின் வந்து வெடிச்சிடும்.
1: சரிங்க சார்.
0: அது அப்படியே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ரஃப் ஆயிடும். அது அப்புறம் எதுவுமே நான் பிடிக்க முடியாது.
1: சரிங்க சார்.
0: ஷார்ப்பா கத்தி மாதிரி ஆகும்.
1: சரிங்க சார்.
0: கை உள்ளங்கை கால் அதே மாதிரி உள்ளங்கால் அந்த மாதிரி இருந்தது.
1: ஓகே சார்.
0: அதுக்கப்புறம் நான் அங்கே சித்தாக்கு வந்தேன், அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்.
1: சரிங்க சார்.
0: அவங்க வந்து கொஞ்சம் ஆயில்லாம் கொடுத்தாங்க.
1: சரிங்க சார்.
0: அதெல்லாம் நான் அப்ளை பண்ண ஒரு 3 மந்த்ஸ் அப்ளை பண்ண ஒன்றும் எந்த ரிசல்ட்டுமே இல்லை. சரி, அது அப்புறம் இதாயிடுச்சு. அதனால ஒரு இதில் சோர்ஸில் வந்து அது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன எக்ஸிமா வந்துச்சு.
1: சரிங்க சார்.
0: ரெண்டு கால் மேலையும் மேல் மேல் சைடு எனக்கு அந்த இடம் வந்து பிளாக்கா இருக்கு. அந்த ஆங்கிளுக்கு மேல வந்து அது பிளாக்கா இருக்குது. அது மாறுமா இல்ல அப்படியே இருக்குமா? அது 2 இயர்ஸ் அப்படியே இருக்கு, மாறாமே இருக்குது.
1: ஆக்சுவலா இப்ப உங்களுக்கு எக்ஸிமால வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் லைக்கனிஃபிகேஷன் சொல்லுவோம் சார், அது வரைக்குமே ஆயிருந்திருக்கு. அதனாலதான் அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு இந்த கருப்பு கலரா மாறி இருக்கு. இப்ப அதுக்கு வந்து நீங்க ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணி பாத்தீங்களா?
0: கோகனட் ஆயில் போட சொன்னாங்க, போட்டுட்டே வந்தேன்.
1: சரிங்க சார்.
0: பட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை எனக்கு?
1: இல்லை சார். அதுக்கு நீங்கள் வந்து திருப்பியும் அன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா ஸ்கின் ஓபி வந்து ஸ்பெஷல் ஓபி இருக்கும் சார், மண்டே மண்டே. அதுக்கு ஒரு வாட்டி வந்தீங்கன்னா அங்கே ஒரு எண்ணெய் தருவாங்க, அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் சார்.
0: அப்புறம் இந்த நெயில் இருக்கு இல்லைங்க, நகம்.
1: ஆமாங்க சார்.
0: அதில் வந்து அந்த நகை சுத்தி மாதிரி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அது என்ன அந்த நகைலாம் வந்து அந்த இதை நம்ம சொத்த நகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
0: அது மாதிரி அது அப்போத்துலேருந்து வந்ததுலேருந்து இன்னும் போகவே இல்லை.
1: ஓகே சார். அது வந்து நெயிலோட நமக்கு அந்த அடிக்கடி கொஞ்சம் நெயில நல்லா கிளீன் பண்ணிட்டு, ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அது வந்து நீங்கள் திருப்பி திருப்பி நெயிலோட ஹைஜீனிக் கண்டிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக க்ளீன் பண்ணி, நெயிலை ரொம்ப வளர விடாமல் கட் பண்ணி, அதை கொஞ்சம் அதை ப்ராப்பராக கேர் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு தடுக்கலாம். பட் இதுக்குமே நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க நேராக, ஏன் அது ரிப்பீட்டடாக வருதுங்கிறத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக.
0: ஓகே
2: சார். தேங்க்யூ சார். அடுத்த நேர் வணக்கம். ரெயின்போ வணக்கம் சார். யாரை எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அமிர்தாஞ்சனமா? சரிங்க சார்.
2: அது
3: போட்டு தலைவலிக்கு போட்டு கருப்பாயிடுச்சு.
1: இப்பவும் அது போடுறீங்களா திருப்பி? இல்ல இல்ல, அதை விட் போட்டுட்டு தான் இருக்கீங்களா? ஏன்னா அது உனக்கு நமக்கு அலர்ஜி ஆகுதுன்னா நீங்க கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்படி ஆகக்கூடாது இல்ல சார். ஏன்னா இப்ப அமிர்தாஞ்சனம் போடுறீங்க, எப்பயாவது போடணும். போடுறப்பெல்லாம் உங்களுக்கு கருப்பாகுது அப்படின்னா அது நமக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ நீங்க அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. பண்ணிட்டு வேற தலைவலி தைலங்கள்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கரு இது கம்மியா இருக்கிற மாதிரி, எரிச்சல் கொடுக்கறது கம்மியா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. ஏன் அது அடிக்கடி சார்
2: ரோலான் தடவலாமான்னு கேட்குறாங்க
1: உங்களுக்கு வந்து? எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஆஸ் அ டாக்டரா நீங்க ஒரு வாட்டி வாங்க பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் சித்தா டாக்டர் யார்கிட்டயாவது போய் ஒரு வாட்டி நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. அந்த தலைவலி ஏன் உங்களுக்கு வருதுங்கிறது நீங்க ரூல் அவுட் பண்ணிட்டா நீங்க ரோலான் கூட யூஸ் பண்ண வேண்டாம் இல்ல சார். இல்ல சார், அதுக்குதான் சொல்றேன். அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவலியே இல்லாம பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். இதுக்கு நீங்க வெறும் தேங்காய் மட்டும் அப்ளை பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடும்.
2: நன்றி சார், நன்றி. அடுத்த நேர் வணக்கம். ரெயின்போ சார், உங்க வால்யூம் பின்னாடி கம்மி பண்ணிக்கோங்க சார். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், என் பேர் விஜயகுமார்.
2: விஜயகுமார் சார், சொல்லுங்க சார்.
4: சென்னை மடப்பாணியில இருந்து பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
4: டாக்டர் கிட்ட, ஹலோ டாக்டர். ஹலோ,
1: வணக்கம் சார்.
4: ஹலோ டாக்டர்.
1: ஹலோ டாக்டர்.
4: டாக்டர் கிட்ட
1: சொல்லுங்க சார்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
4: என் பேர் விஜயகுமார் மேடம்.
1: சரிங்க சார்.
4: வைஃப் வந்து நைட்ல படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட உடனே மூச்சுக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா சரியா தூங்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. காலையில எந்திரிச்சு திரும்ப ஆனா திரும்ப பட்டு சோம்பலா இருக்கிறாங்க. பகல்ல திரும்ப தூங்குற தூக்க டயர்டா இருக்குன்றாங்க, ஆனா நைட்ல மட்டும் தூங்கவே மாட்டாங்கிறாங்க.

0: இது ஏதாவது டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் தான் இருக்குங்களா, இல்ல இதுக்கு நல்லா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா?
1: என்ன வயசு சார்?
0: 44 ஆகுது.
1: 44. ஏன்னா இப்ப உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலரா வருதுங்களா இல்ல? நம்ம கொஞ்சம் டிவி பாக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மைண்ட் லெவல்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா அவங்கள முதல்ல தூங்கி பார்க்க சொல்லுங்க. இன்னொன்னு, முடிஞ்சா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு, அன் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல பக்கத்துல இருக்க டாக்டர்ஸ் கிட்டயோ கூட்டிட்டு போங்க. இது உடனே வந்து தூக்கமே வராததுனால அது டிசீஸ்னா நம்ம சொல்ல முடியாது. பிபி சுகர் எதுவும் உண்டா அவங்களுக்கு? அதுக்கு மருந்து போட்டுக்கிறாங்களா? ஒண்ணும் இல்ல, நார்மல் தானே சார். அப்பனா ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு. ஒண்ணு வேலை அதிகமா இருக்கா, அதை முதல்ல கேளுங்க. மைண்ட் லெவல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இல்லாம இருக்க சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க சொல்லுங்க. ஒருவேளை அந்த மாதிரி காரணங்கள் இருந்ததுன்னா அதை குறைக்கணும். இன்னொன்னு, டயட். ப்ராப்பரா டயட் எடுத்துக்கணும் சார், பேலன்ஸ்டா ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும். அதுல அவங்க கவனம் செலுத்துறாங்களான்னு ஒரு வாட்டி பாருங்க. இதெல்லாம் கரெக்டா இருந்தும் தூக்கம் வரல அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். மேம் உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. அவரோட வாய்ஸ் சரியா கிளியரா இல்ல. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
2: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆ வணக்கம் மேடம், ரெண்டு குமார் பேசுறேன்.
2: ஆ சொல்லுங்க சார்.
3: டாக்டர் தானே பேசுறீங்க?
1: ஆ வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: அம்மா வணக்கம்மா. இப்போ எனக்கு 5 வருஷமா சுகர் இருக்குதுமா.
1: சரிங்க சார்.
3: நான் சித்தாதா எடுத்துட்டு இருக்கிறேன்.
1: சரிங்க சார்.
3: எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த டாய்லெட் மட்டும் அடிக்கடி வந்துருக்குது. அதுதான் ஒரு பெரிய
1: டாய்லெட்னா யூரின் போறது அடிக்கடி போற மாதிரி இருக்குங்களா?
3: யூரின்மா.
1: ஓ, மருந்து கரெக்டா எடுத்துக்கிறீங்களா?
3: எடுத்துட்டுமா இருக்கிறேன், 5 வருஷமா எடுத்துருக்கிறேம்மா. யுனானின் தான் பாத்துருந்தேன்.
1: சரிங்க சார்.
3: அதுக்கப்புறம் சித்தாக்கு மாறினேன். யுனானி இப்ப எடுக்கிறப்போ அது காலு எரிச்சலு மூட்டு வலி அதெல்லாம்
1: இருக்கு. அதுல என்னன்னா, இப்ப நீங்க மருந்து கரெக்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூரின் அடிக்கடி போறதுங்கிறது டயபெட்டிஸோட ஒரு குறிகுணம் தான் சொல்லுவோம் நாங்க. ஆனா இப்ப நீங்க 5 வருஷமா இப்ப நீங்க அவங்க கொடுக்குற எல்லா மருந்துமே ஸ்பெஷலோபில பாத்துருப்பீங்க, எல்லா மருந்துமே நீங்க கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? அதுல கொடுக்குற அந்த கஷாயம் எல்லாமே? ஆக்சுவலாக நீங்கள் ட்ரக்கை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று, யூரின் ஒரு வாட்டி வேணால் நம்ம டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சார். அதில் வேறு ஏதாவது கிருமிகள் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
3: செக் பண்ணுமா?
1: சரி சார்.
3: யூரின் எந்த கிருமிகளும் இல்லை.
1: சரிங்க சார்.
3: எனக்கு ஒயிட்டாக தான் வருது யூரின்.
1: சரிங்க சார். ஆக்சுவலாக இதில் வந்து ஆவிரை கஷாயம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தால் சொல்லுவாங்க ஆவாரம்பூவில் வந்து கஷாயம் குடிநீர்லாம் இருக்குது, அதை ஒரு வாட்டி நீங்க எடுத்துக்கலாம் மருத்துவரோட ஆலோசனை இப்படி. அது நீங்க 2 டோஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார். நீங்க திருப்பி ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு நீங்க சொல்லிட்டு டோஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்ப கூட அது சரியாகலாம். அதுதான் சார், நம்மளா வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க.
3: காலையில மாத்திரை எடுத்துக்கிறனாக்கா நைட் எடுத்துக்க கூடாது.
1: சரிங்க சார். நீங்க ஒரு வாட்டி அன் ஹாஸ்பிட்டல் வாங்க, அங்க வந்து உங்களுக்கு மருந்த வந்து மாத்தி தருவாங்க ஒரு வாட்டி. சரிங்களா?
3: அன் ஹாஸ்பிட்டல், அன்
1: ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, உங்க பக்கத்துல இருக்க சித்தா டாக்டர் கிட்ட போனாலும் சரி, உங்க மருந்த மாத்தி தரலாம்.
3: உங்க மகன் தான அன் ஹாஸ்பிட்டல்.
1: அரும்பாக்கம் சார்.
3: அரும்பாக்கம். சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ்.
2: தேங்க் யூ சார். தேங்க் யூ. நிகழ்ச்சி இனியும் நிறைவு நேரம்.
4: ஹலோ. ஹலோ.
1: சொல்லுங்க.
4: சுகர் வந்து எனக்கு இருந்தது. இந்த திருவிழா கோலராக இருந்தாலும் தான்

0: பண்ணிட்டாங்க.
1: சரிங்க சார்.
0: ஒரு ஊசி வந்து 10,000 ரூபாய் ஏழு ஊசி போட்டாங்க. காப்பாத்தினாங்க.
1: சரிங்க சார். சரிங்க சார்.
0: அடிப்பாதம் வந்து கொஞ்சம் பண்ணு போல அது ரைட் சைட்ல, அது ஏன் மேடம்?
1: சரி, இப்ப அடிப்பட்டு உங்களுக்கு இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது?
0: அது 3 வருஷம் லாக்கர் வச்சு உள்ளே வாக்கிங் போறோம் மேடம்.
1: சரி, திருப்பி செக்அப் எல்லாம் கரெக்டா போனீங்களா?
0: செக்அப் எல்லாம் அங்க போனோம், நல்லா இருக்கு, கால் எல்லாம் நல்லா இருக்கு, நீ பிளேட் எல்லாம் வைக்காதே அப்படியே நடக்கான்னு சொல்லிட்டாங்க.
1: சரிங்க சார்.
0: அப்படியே நடக்கிற உள்ள வாக்கர் வச்சுக்கிட்டு பாத்ரூம் ஈஸியா இருக்கு, மஞ்சளா போகுது ஏன்னு தெரியல.
1: சார், இப்ப மஞ்சளா போகுது அப்படின்னா தண்ணி அதிகமா குடிக்கலன்னா மஞ்சளா போகும், இல்ல ஹீட் ஜாஸ்தியானாலும் மஞ்சளா போகும், இல்ல ஏதாவது
0: இன்ஃபெக்ஷன்
1: அதனாலே ஆகலாம் சார். இன்னொன்னு, நீங்க எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணணும். வாக்கர் வச்சு நடக்கிறீங்க, பிசியோதெரபியும் பண்ணணும். சரிங்களா? பண்ணீங்கன்னா அந்த இது குறைஞ்சிடும்.

0: இல்ல ஹீட் ஜாஸ்தியானாலும் மஞ்சளா போகும், இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதனாலே ஆகலாம் சார். இன்னொன்னு, நீங்க எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணணும். வாக்கர் வச்சு நடக்கிறீங்க, பிசியோதெரபியும் பண்ணணும் சரிங்களா? பண்ணீங்கன்னா இது குறைஞ்சிடும். நீங்க நேரடியா ஒரு டாக்டரை போய் பார்த்து அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் கத்துட்டு பண்ணுங்க சார், சரிங்களா? சரி, சில விஷயங்கள் நீங்க உங்களை நான் நேரா பார்த்தாதான் என்னால கரெக்டா சொல்ல முடியும், சரிங்களா? நீங்க பக்கத்துல இருக்கிற எந்த சித்தா டாக்டர் போய் காமிக்கலாம் சார். அப்படி இல்லைன்னா அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச்சி கீழே இருக்கிற அண்ணா அறிஞர் அறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனைக்கு வாங்க சார். இல்ல சார், நீங்க நேரா வாங்க, அது எதனால அப்படி ஆச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க, சரிங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார்,
1: அரும்பாக்கத்துல
0: அரும்பாக்கத்துல இருக்குங்க,
1: சரிங்களா?
0: ஆமாங்க.
2: உங்க பேர் மேடம் வந்து கேட்டா?
1: ஷமீம், டாக்டர் ஷமீம்னு கேளுங்க சார். ஷமீம், நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
2: முஸ்லீமா மேடம் நீங்க?
1: தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் சார். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய நேயர்ஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நம்மளும் கேட்கணும் அப்படின்னு நினச்ச கேள்விகள் எல்லாமே வந்துட்டு அதை நான் நிறைய க்வெஷ்சன்ஸ் வச்சுருந்தேன் மேம். பட் இருந்தாலும் நிறைவாக நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: நான் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போ நம்மளோட உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும், ஏன்னா நம்ம ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கோம், ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் இருக்கோம், ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றோம் குழந்தைங்கள்லேருந்து. ஸோ நம்மளோட இப்போ வளர்ந்து இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஜெனரேஷன் வந்தாச்சு, அது வந்து நம்ம ஏற்கனவே டிசீஸ் இருக்குது, அதை சரி பண்ணணும். ஆனால் ப்ரிவென்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி ஒரு குழந்தையிலேருந்தே சித்த மருத்துவத்தை முறைகள்லேருந்தையும் உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வருங்கால சமுதாயம் வந்து ஒரு நோயில்லாத சமுதாயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மேடம்.
1: ஓகே மேம், ஸோ நிறைய நேயர்கள் வந்து இன்றைக்கி நிறைய அவங்களோட கேள்விகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி டாக்டர் பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க சித்தா டாக்டர்ஸை ஒரு தடவை கவுன்சிலிங் பார்க்குறதோ கவுன்சிலிங் போகிறதோ ஒரு தடவை பார்க்குறதுல எந்த தவறுமே இல்லை. எந்த கேள்விகள் எந்தவாக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் கிட்டே கேளுங்க. ஸோ இதோட ஹாலோ டாக்டர் நிகழ்ச்சியை நிறைவு பண்ணுற நேரம் வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஜாயினிங் டுடே.
0: தேங்க்யூ மேம்.
1: நேரம் 4 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது.

கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

மணி 3 நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் சாரி என்ஜாய் பண்ண போகிறீங்க யார்? இந்த ஒரு மணி நேரம் உங்களோட தொடர்ந்து பேச போகிறது நான் அஜய் ராஜஸ்ரீ. ஸோ ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன்னா அதனால நான் என் பேரே டக்குன்னு மறந்துட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன கேமுன்னு கூட சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காலர்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிருக்காங்க. இன்றைக்கி என்ன கேம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம பயன்படுத்துகிற ஒரு தமிழ் வார்த்தை அது. அதை வந்து நம்ம செந்தமிழில் என்னவா சொல்லியிருப்போம், அது அந்த வார்த்தைக்கு செந்தமிழில் என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நான் வந்து தமிழில் நம்ம டெய்லி பயன்படுத்துகிற வார்த்தையை சொல்லுவேன், அதை வந்து செந்தமிழில் என்ன சொற்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதுதான் இன்றைக்கி கேம். ஸோ ஏன் கூட நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் இடங்க டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 295-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன் என்ன கேம் இன்றைக்கி அப்படின்ட்டு, நம்ம டெய்லியும் பயன்படுத்துகிற தமிழ் வார்த்தைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதனோட செந்தமிழ் சொற்கள் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பைசன் திரைப்படத்தில் இருந்து தீ கொளுத்தி அப்படிங்கிற இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்களோட குரலில் மாரி செல்வராஜோட வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது FM 91.4. இங்கே எல்லாமே சமதோலை.

0: மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கல்லுப்பட்டி.
1: ஓகே சார். சார் உங்களுக்கான தமிழ் ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் சொல்லிட்டுமா? ஈஸியா சொல்லட்டுமா கஷ்டமா சொல்லட்டுமா? மகிழ்ச்சி அப்படிங்கறது வந்து நம்மளோட தமிழ் வார்த்தை. நான் கேக்குறது வந்து செந்தமிழ்ல அது என்ன சொல்லுவோம்?
0: தமிழ்ல வந்து நம்ம மகிழ்ச்சின்றது
1: வந்து
0: நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை படங்கள்ல பார்த்தா தெரியும். பல படத்துக்கள்
1: அதிகமாக
0: உபயோகப்படுத்துவாங்க.
1: அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
2: கார்த்திக்.
1: கார்த்திக் சார் நல்லா இருக்கீங்களா? சரி உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? ஓகே உங்களுக்கு வந்து கை.
2: கையா? கை.
1: கையில வந்து செந்தமிழ்ல என்ன சொல்லுவோம்?
2: கை எனக்கு தெரியல.
1: தெரியலையா?
2: தெரியல.
1: அட உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து கல்யாணம் பண்ண போறோம்னா நம்மளை வந்து ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து அவங்களோட பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
3: இன்னொரு
1: வார்த்தையும் இருக்கு.
3: என்னன்னா
1: கை.
3: கரம்.
1: கரம். சூப்பர் மேம், சூப்பர். வேற மாதிரி.
3: தேங்க் யூ.
1: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ, இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். நான் ரெட்டி சிந்த ஹேர் பாஷா ஜெய்புரிசா மேடம்.
1: ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நீங்க
4: நல்லா இருக்க மேடம். நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
4: நீங்க மழை வெளுத்து வாங்குதா?
1: மழை வெளுத்து வாங்குதா?
4: லோவா இருக்கு. ஆமா மேடம், லோவா இருக்கு சவுண்ட்.
1: ஓகே, அப்ப மழை வெளுத்து வாங்குறதுனால உங்களுக்கு வந்து மழைக்கு நம்ம வந்து செந்தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் சொல்லுங்க. மழைன்றது தமிழ் தான் சார். நம்ம ஆனா நம்ம செந்தமிழ்ல வேற ஒரு வார்த்தை சொல்லுவோம், சொற்கள்.
4: பிச்சுக்கு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க.
1: அது செந்தமிழ் இல்ல. இல்ல நான் க்ளூ குடுக்குறேன் பாருங்க. இது வந்து ஒரு தனுஷ் படம், தனுஷ் சாரோட படம் ஒன்னு வந்துச்சு.
4: தனுஷ் படமா மேடம்?
1: ஆமா, அந்த டைட்டில் அதான்.
4: காற்றாலை அப்படின. மழை நீர் காற்றாலை.
1: அங்க மழையே வராது சார், நான் மழைன்னு சொல்லிட்டோம். சோ இது வேற வார்த்தை தானே. படம் டைட்டில் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இருக்கும் அதுல. நான் இவ்வளவு க்ளூ குடுக்குறேன் பாருங்க. உங்களுக்கு வெளியே மழை பெய்யுது, இல்ல ஜாலியா இருக்கீங்கன்றதுனால நான் உங்களுக்கு இவ்வளவு குடு
4: குடுக்குறேன்.
1: ஓகே சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா? நன்றி சார், நன்றி. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. சார் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்களே, மை ரிக்வெஸ்ட்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: சென்னை பூந்தமல்லி. கலைசாமி.
1: கலைசாமி சார் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை மழை.
5: செந்தமிழ்
1: என்ன சொல்லணும்? நீங்களாம் வந்து அந்த காலத்து படம்லாம் எவ்வளவு படம் பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் வந்து செந்தமிழ்ல தான் பேசவே செய்வாங்க. நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: திருவள்ளூர்ல இருந்து அஸ்வினி மேம்.
1: அஸ்வினி மேம் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை மழை.
6: மழை.
1: மழை. நான் சார் அதுவும் இந்த நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தனுஷ் படம் வந்து ஒரு டைட்டில், ரெண்டே எழுத்து.
6: மழை
1: படம். அந்த படத்தில் பாட்டெலாம்

0: நேரம் 4:11 ஆகிட்டு இருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தமிழ் வார்த்தைகளை வந்து தினமும் பயன்படுத்துகிற தமிழ் வார்த்தைகளை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். நீங்கள் வந்து அதற்கான செந்தமிழ் வார்த்தைகளை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இணைப்பில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இனியும் முதல் நேயர். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: எங்கள்
0: ஓகே டிவிஎஸ் கண்ணன் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?

0: அம்மா ஹிட்டு, அந்த வார்த்தையை சொல்லி ஒரு பாட்டு வரும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். பாடம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? அந்த பாட்டு நான் சொன்னேன்னா நீங்க கண்டிப்பா இந்த பாட்டு எஸ் எஸ் ஆமா இல்ல ஆமா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, சோறு.
1: சாதம்.
0: சாதம், சாதம் வந்து செந்தமிழ் இல்லையே.
1: செந்தமிழ் இல்லையா?
0: ஆஹா. சரி, கோபம்.
1: கோபம், அச்சம். அச்சம்னா பயம். பயம், பயம், அச்சம்.
0: பரவாயில்ல, ஒரு ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. நீங்க கோபம்க்கு சொல்லுங்க.
1: கோபம், வெறுப்பு.
0: வெறுப்பு இல்லை, கோபம் வேற வெறுப்பு வேற. இல்ல, நம்ம பேசும்போதுமே எனக்கு உண்மையில கோவம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. வெறுப்புன்னா கோபத்தையும் தாண்டி இருக்கிறதான் வெறுப்பு. ஓகே மேம், நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. நன்றி ஃபார் ட்ரைங். அடுத்த நேர், வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர்ல இருந்து எட்டே பிரஸ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அண்ணன் சார், அண்ணம்.
0: அண்ணம், சூப்பர் சார். அண்ணம், நீங்க சூப்பரா கட்ட சொல்லுங்க.
2: மலைக்கு வந்து முகில், முகில்னு சொல்றாங்களா?
0: முகில், முகில் மலைக்கு வருமா?
2: இல்ல, தூரல், தூரல்னு சொல்றாங்களா?
0: தூரல், தூரல் இல்லை.
2: அதான் எதை ஞாபகம் இருக்கு.
0: அது ரொம்ப அழகான வார்த்தை, அது அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா டக்குன்னு கேக்குறப்போ அது உங்களுக்கு வரல. பட் ஓகே, நான் உங்களுக்கு வேற வார்த்தை சொல்லட்டுமா?
2: சொல்லு, சொல்லுங்க.
0: பூமி.
2: பூமிக்கா? பூமிக்கு வந்து, ஐயோ,
0: ரொம்ப அதீனம் ஈஸியா பயன்படுத்துவோம் அந்த வார்த்தையை நம்ம.
2: பூலோகம். பூலோகம்,
0: பூலோகம், பூலோகம, பூலோகம், மேலோகம. பூலோகம் வராதே, நான் உடனே பழைய படம் டயலாக் எல்லாம் போயிட்டேன் நானு. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், வணக்கம் ரெயின்போ.
3: ஆ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: எப்படி மேம் இருக்கீங்க?
3: ஆ, நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கான வார்த்தை மழை, அந்த வார்த்தையை யாராவது கண்டுபிடிப்பீங்களான்னு வெயிட் பண்ணிட்டே
3: இருக்கேன். மழை தான் தெரியலமா, நீங்க எல்லாரையும் கேட்டு இருந்தா இருந்தீங்க.
0: ஆமா ஆமா, பாருங்களேன்,
3: அது எனக்கு தெரியலமா.
0: சரி ஓகே. காற்று.
3: என்னமா?
0: காற்று.
3: காற்று.
0: ம்,
3: காற்று. காற்று என்ன சொல்லுவாங்க?
0: காற்று. சரி, சூரியன். நன்றி. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
4: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம, பாத்திரம் கரிபிடிக்காம, பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
5: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 4:25 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் ஆஜய் ராஜஸ்ரீ. ஸோ நான் இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, கேள்வி இல்லை, இன்றைக்கி என்ன நம்ம கேம் விளையாடுறோம் அப்படின்னா, நான் வந்து தமிழ் வார்த்தையை உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவேன், நீங்கள் அதுக்கான செந்தமிழ் வார்த்தையை வந்து சொல்ல போகிறீங்க. இதுதான் கேம். ஸோ நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டு ஜெயிச்சிட்ருக்காங்க. நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 2-9-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். பொன்னேரி ஜெகடையில இருந்து கலி நம்பர் பேசுறேங்க.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: மழை. மழை அது ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கு.
0: ஆமா சார், நான் யார் வந்தாலும் அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா கேட்பேன். பதில் கிடைக்கிற வரைக்கும் கேட்பேன்.
1: அந்த பாட்டு கூட நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் சார், சூப்பர். கரெக்ட்டா நீங்க கண்டுபிடிச்சிங்க. வெளிய மழை பெய்யதா?
1: இங்க ரொம்ப மப்பா இருக்கு. एक्चुअली பாத்தீங்கன்னா மழை வர போல தான் இருக்கு. வந்தா நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சார். காற்று அந்த வார்த்தைக்கு சொல்லுங்க. காற்றுக்கு என்ன செந்தமிழ் சொற்கள்?
1: காற்று பாத்தீங்கன்னா டிசைன் சொல்லலாம்.
0: திசை வராது. இதுலயும் பாடல் இருக்கு, ஆனா எக்ஸாக்ட்டா எந்த பாட்டு நல்லா சொல்ல முடியாது. ஆனா அதுல பாட்டு இருக்கு.
1: காற்றுக்கு பாத்துட்டீங்கன்னா அதான் திசை, அது எதிர்காற்று அது மாதிரி வரும். எதுன்னு சரியா தெரியல.
0: தேங்க்யூ சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துரும். நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: நான்
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? டிநகர்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நான் சொல்லிடுறேன், அந்த ஆன்சர் வந்து காற்றுக்கு வழி.
0: வழியா?
2: வழி வழி

0: வழி வராதே. வளிமண்டலம் இல்லை. இது வந்து நிறைய பாடல்ல வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க.
1: வாயு வரும்.
0: வாயு, சரி. வச்சுக்கலாம். இன்னும் நம்ம ரொம்ப இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஆக்சுவலாக நிறைய இடத்துலன்னு சொல்ல முடியாது. காத்துங்கிறது வந்து காற்று, காத்துங்கிறது வந்து பொதுவாக பயன்படுத்துவோம். ஆனால் இந்த வார்த்தை வந்து பாடல்கள்லாம் மெயினாக இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படியே வருடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார், கரெக்டான வார்த்தை. ஓகே, நான் வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அடுத்த நேர் வணக்கம். ரெயின்போ, மழை சொல்லிட்டாங்க சார். மழை இங்க பரவாயில்ல, நீங்களும் சொல்லுங்க.
2: படிக்கிறீங்க
0: ஹலோ
2: ஹலோ
0: ஓகே உங்களுக்கு வந்து கண் கண் கண் பா கண்ணு நம்மளோட கண் இருக்குல்ல, அதுக்கு செந்தமிழ்ல என்ன சொல்லுவோம்? யஷ்வந்த், விழிதான் வரும். கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேர் வணக்கம். ரெயின்போ,
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: அந்த
0: ப்ரோக்ராம் விடுங்க, இந்த ப்ரோக்ராம்ல ஜாலியா நம்ம விளையாடலாம்.
3: இந்த ப்ரோக்ராம் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நான் ஃபோன் பண்ணிட்டேன்.
0: சம்மா சூப்பர். உங்களுக்கு லைன் கட்சதுல வேற மாதிரி இப்ப பாருங்க, உங்களுக்கு சூப்பரா சொல்லட்டுமா? கேம் நம்ம இப்பதான் விளையாடுறோம். நம்ம நான் வந்து ஒரு தமிழ் வார்த்தை நம்ம பயன்படுத்துறது சொல்லிடுவேன், அதுல நீங்க வந்து செந்தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம்னு நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஓகே
3: ஓகே
0: ஓகே. உங்களுக்கு வந்து காது, காது வந்து நம்ம செந்தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்?
3: செவி, செவி,
0: செவி. ஓ வனிதா, சூப்பர். எப்படி டக்குன்னு சொன்னீங்க?
3: அப்படியா?
0: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமா இருக்கேன்
0: மேடம். ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா சார்?
4: கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களா?
0: எளிமையா சொல்லட்டுமா? தாய்.
4: அம்மா. தாயா?
0: அம்மா. எப்படி ஈஸியா சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா?
4: தாய்க்கு வந்து அம்மான்னு சொல்லலாமா?
0: அது செந்தமிழ்ல வராதே.
4: செந்தமிழ் வராதா? அம்மாங்கிறது
0: தாய். ஓகே, வரும்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இன்னொரு வார்த்தை இருக்கு, இன்னொரு வார்த்தை இருக்கு.
4: அம்மாவுக்கு,
0: அம்மாவுக்கு. நீங்க பழைய படம்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய படத்துல தாயே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான் அதுவும். பட் இன்னொரு வார்த்தை இருக்கு,
4: அம்மா தாயின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை
0: அது வந்து நம்ம வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் தெய்வமா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையில வந்து நம்ம சொல்லலாம். இவங்க பாருங்க, எல்லாத்துக்கும் நானே சொல்லிட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ணிட்டு
4: இருக்கேன்.
0: தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் சார். நன்றி.
4: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா கஷ்டமாக சொல்லிட்டா வின் பண்ணலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது, இதெல்லாம் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன், ஏன் தமிழ் புக்கில் இருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து ரொம்ப

0: க்யூட்டாக அவங்க ஆன்சர் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் வந்துட்டு நான் டிவியை விட நான் எஃப்எம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அனிதா பாப்பா சொல்லும்போது, அப்பா எஃப்எம் எஃப்எம் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் குழந்தைங்க அதிகமாக டிவியில் முழுகியிருக்காங்க இல்லை, அதையும் தாண்டி எஃப்எம் கேட்குறாங்க, அந்த ப்ரோக்ராம்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் எங்கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும், கேம் விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-55-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மழையோட சூப்பரா உங்க
0: நிகழ்ச்சியோட
1: என்ன
0: பண்ணுங்க, இப்ப மழையில வந்து ஒரு டீயை போட்டுட்டு ஸ்வீட்க்கு பதிலா கார்ன் பஜ்ஜி சாப்பிடுங்க,
1: பேசி முடிச்சுட்டு அதை சூடா போட்டு குடிச்சிருவோம்,
0: அவ்வளவுதான். உங்களுக்கான வார்த்தை வந்து கடல்.
1: கடல்.
0: கடல்
1: அது சமுத்திரம் சொல்லுவோம்.
0: ஓகே, சமுத்திரம். ஓகே, இன்னொரு வார்த்தை, வேறு வார்த்தை. நீங்க நான் ஒரு பாட்டு சொல்வேன், அந்த பாட்டை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க, அதனால அந்த க்ளூ என்னால கொடுக்க முடியாது. அது வந்து இப்பதான் 2022 வந்த பாட்டு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பாட்டு தான்.
1: கடல்
0: ஒன்று
1: நீ கைகறவே திரும்ப
0: எப்படியோ
1: வரும்,
0: எனக்கு அது
1: போதும். பாட்டுன்னு எனக்கு அங்க போயிடுச்சு. சூப்பரா யோசிக்க வச்சு, சூப்பரா குழு குடுக்குறீங்க.
0: கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டையில இருந்து.
0: குறுக்குப்பேட்டை. ஓகே சார், நலமா இருக்கீங்களா சார்?
2: மேடம்
0: சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குது சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து சொல்.
2: சொல்.
0: சொல்.
2: வார்த்தை.
0: வார்த்தையா சார்? சொல்.
2: வார்த்தை.
0: சொல். சொல்லுதா சார்? சொல்லே. சொல்.
2: சொல்ல வார்த்தை இதுதானா?
0: இல்ல, அது நான்
2: பேச்சு.
0: பேச்சு. வேற என்ன சொல்லலாம்? உரை சொல்லலாம். அப்புறம் நீங்க ஒன்னு சொல்லிட்டீங்கன்றதால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உரை சொல்லலாம். Thank you so much for calling sir. சொன்னத கண்டுபிடிச்சீங்க. நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
3: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன். கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
0: ஓகே, உங்களுக்கு ஈஸியா. ஓகே, சந்திரன்.
3: சந்திரன். அதை குழு கொடுக்க முடியுமா மேடம்?
0: எஸ், சந்திரன். சந்திரன் நைட் வரும்.
3: சந்திரன் நைட் வரும். நிலா. நிலா.
0: நிலா சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்?
3: நிலா
0: சொல்லலாம். ஒரு பழைய பாட்டு இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் அந்த பாட்டு.
3: மூன்றாம் பிறை
0: சார். நீ அதாவது வந்து சந்திரன் பிறைங்கிறது வந்து அதில் ஒன் ஆஃப் த, அது எப்படி வந்து அதில் வரும்? நம்ம வந்து இது ஒரு பாட்டு தமிழில் வந்து, ஐ மீன் பழைய பாட்டில் ஒன்று வரும் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். என்மேல் என்னடி கோபம்.
3: நான்
0: க்ளூவே சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சொல்லியிருந்துருக்கலாம். ஓகே, நம்ம வந்து டேஸில் சொல்கிற ஒரு, இப்போ டேஸ் சொல்கிறோம்ல, வீக், அதில் ஒரு ஒரு ஒரு நாள் வந்து நம்ம சந்திரனை குறிப்பிடுவோம். ஆமாம்.
4: பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நாகர்கோவில் இருந்து யார் பேசுறீங்க?
4: மந்திரமூர்த்தி.
0: மந்திரமூர்த்தி சார், நல்லா இருக்கீங்களா?
4: சேமமா இருக்கோம். நீங்களே எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் சார். நாங்க எல்லாரும்
4: இங்க பெஞ்சிட்டே இருக்குது. நல்லா அடிக்கிறது.
0: நல்ல கிளைமேட், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வார்த்தை சந்திரன்.
4: நிலவு.
0: நிலவு சூப்பர். இன்னொரு வார்த்தை.
4: இன்னொரு வார்த்தை அம்பலி மாமா.
0: அம்பலி மாமா. இதெல்லாமா வந்து செந்தமிழ்ல இருக்கு?
4: ஆமா. ஏ இல்லையா,
0: வாரம் வார நாட்கள் இருக்குல்ல சார், அதுல ஒரு நாட்கள்ல நம்ம வந்து சந்திரன்னு குறிப்பிடுவோம்.
4: அதுலயே வரும்.

0: ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, திங்கள் தான் சந்திரன்.
1: அவ்வளவுதான், சூப்பர்.
0: இன்னைக்கு புதன்கிழமை, ஆனால் திங்கள் சந்திரன் வந்துடுச்சு.
1: ஓகே, நன்றி சார்,
0: நன்றி, வணக்கம்.
1: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ, வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார், வால்யூம் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
2: கம்மி பண்ணிட்டேன். மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
1: நித்யா மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீ எப்படிமா இருக்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
1: வானம்.
2: வானம்மா, வான்னா மேகம் வருமா?
1: வராது.
2: வான்
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
2: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
3: வணக்கம் மேடம். கோயம்புல இருந்து பாத்தீங்க மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லமா இருக்கு மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு
3: கேளு கேளுங்க மேடம்.
1: ஈஸியா?
3: ஆமா,
1: ஓகே.
3: கஷ்டமாலாம் இருக்கு ரொம்ப. திடீர்னு கண்டுபிடிக்க முடியல.
1: அன்பு.
3: அன்பு, அன்புனா நேசம் வருமா, பாசம் வருமா?
1: கரெக்ட் கரெக்ட், நேசம் கரெக்ட். அப்படியே கோபம்க்கு சொல்லிடுங்க பாப்போம். கோபம்.
3: கோபமா? கோபம்னா ஆத்திரம்.
1: ஆத்திரம். ஆத்திரம் இல்ல,
3: ஆத்திரம் வராதா? கோபம்னா கஷ்டம்.
1: கஷ்டம் அதுவும் இல்ல.
3: அதுவும் இல்லையா?
1: கோபம் பரவாயில்ல. நன்றி சார், நன்றி. நன்றி. சினம். ஓகே, நான் சொல்லிக்கிறேன், அது நிறைய பேர் கண்டுபிடிக்கல. சினம் அதுக்கான சரியான வார்த்தை. நன்றி ஃபார் காலிங்.
3: ஓகே மேடம்.
1: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம்.
1: மாடசாமி சார், நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
1: எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
4: காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாடசாமி டெய்லர்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
1: நண்பன். ஈஸியா சொல்லிருக்கேன்.
4: நண்பன். நண்பன்ன்றது உறவு, நட்பு.
1: உறவு, நட்பு. ஓகே, வேற தமிழ் நல்ல செந்தமிழ் வார்த்தையா சொல்லுங்க.
4: தமிழ். தமிழ்ல வந்து அன்பு. அன்பு சொல்லலாமா?
1: அது நம்ம ஆக்சுவலி பயன்படுத்துவோம் அந்த வார்த்தையை. ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, அது ஈஸி தான். நீங்க உங்களுக்காக நான் ஈஸியா
4: கேட்டிருக்கேன். அது ஈஸியா இருந்தா டக்குனு வர மாட்டேன்.
1: சரி, துக்கம். துக்கம். துக்கம்.
4: துக்கம். துக்கம்.
1: அதையும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். துக்கம்னு சொன்னால பின்னி அந்த வார்த்தை வந்துரும்.
4: துக்கம்னா கவலை வரும்.
1: தூளே தான் ஆரம்பிக்கும். அந்த க்ளூவே நான் உங்களுக்கு கொடுத்துறேன்.
4: ஓ, தூளே தான் ஆரம்பிக்கும்.
1: ஆமா.
4: ஓ, துக்கம்.
1: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா சார்?
4: நன்றி, நன்றி.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 4:45 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜி ராஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி என்ன கேம் நம்ம விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் தமிழ் வார்த்தைகளை சொல்லிடுவேன், அதுக்கான செந்தமிழ் வார்த்தைகளை நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ சூப்பராக எல்லாருமே விளாண்டுட்ருக்காங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986 பொறுமையாக சொல்லுவோம், 2986-00-38 மற்றும் 2952-05-54. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், வணக்கம் ரெயின்போ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உண்மைக்கு
0: வந்து நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
2: மேம், சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லிடுவோமா?
2: சொல்லுங்க மேம்.
0: உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமா ரெண்டு சொல்லட்டுமா சொல்லுங்க?
2: என்ன மேம்?
0: நேரம்,
2: நேரம், நாழிகை அப்படின்னு சொல்லலாம்.
0: நாழிகை, ஓகே. சோ இன்னொரு வார்த்தை வந்து மாலை.
2: மாலை,
0: அந்தி பொழுது.

0: ஹலோ,
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலையிலிருந்து சந்திரபா பேசுறமா. குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல்.
0: மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: உங்களுக்கான
0: வார்த்தை வந்து பள்ளி.
1: பள்ளி?
0: ஆமா, பள்ளி. பள்ளினா ஸ்கூல்.
1: அதான் படிப்பிடம்.
0: ஆமா.
1: பள்ளி படிப்பிடம்.
0: படிப்பிடம் அப்படி வராது.
1: படிக்கிற இடம் படிப்பிடம்.
0: படிப்பே முதல்ல வந்துட்டு இதுல வராது சார், செந்தமிழ்ல வராது, தமிழ்ல தான் வரும்.
1: பள்ளி, பாடசாலை. பாடசாலை,
0: பாடசாலை. அப்படி கூட வச்சுக்கலாம். இன்னொன்னு
1: கரெக்டா,
0: பாடசாலை. இருந்தாலும் இன்னொரு சூப்பரான வார்த்தை இருக்கு, அப்படி இருக்கும் அந்த வார்த்தை.
1: பாடசாலை, வகுப்பு. வகுப்பு,
0: வகுப்பு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி சார். அடுத்த நேர் வணக்கம். ஓகே ஓகே, வந்துட்டு நான் வந்து பள்ளி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பாடசாலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் இருந்தாலும் வேறு வார்த்தைகள் இருக்க தயார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் மின்ட்லேருந்து ராஜா. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு சார். வின்சென்ட் ராஜா கரெக்டா?
2: இல்லை, வின்சென்ட் ராஜா இல்லைங்க. மின்ட். மின்ட்.
0: மின்ட்.
2: சாலை.
0: ஓகே.
2: மின்பேட்டை.
0: ஓகே ஓகே ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாலைக்கு பதில வேறொரு இடம். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி.
2: வேற
0: ஏதாவது? ஓகே, வேற பதில். பதில். மாலை வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம். ஷோ சண்முக சுந்தரம்.
0: சிவ சண்முக சுந்தரம்.
3: போய்
0: போய் போய்
3: போய்
0: பொய் வந்து செந்தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? கடைசியில ஒரே ஒரு வார்த்தையை சேர்க்கணும், அவ்வளவுதான். முடிஞ்சு
3: போச்சு. வந்து
0: ஒரே ஒரு எழுத்து மட்டும் சேர்த்தனு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதே எழுத்தோட
3: போய் மாயம் வரும்.
0: மாயம் இல்லை. நீங்க அவ்வளவு போறீங்க, நான் தான் சொல்றேன்ல, நீங்க இந்த எழுத்தோட ரெண்டு எழுத்து இருக்கா, அது கூட ஒரே ஒரு எழுத்து சேர்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
4: உங்களுக்கான
0: வார்த்தை வந்துட்டு வழி. வழிவிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, வழி. தடம். இது வந்து நான் செந்தமிழ்ல என்ன சொல்லுவோம் சொல்லுங்க?
4: பாதை.
0: பாதை இல்லை.
4: ஆறுனா கூட வழிதான்.
0: ஆறுனாலும் வழிதானா? ஆறு.
4: ஆறுனாலும் வழி, தடம்னாலும் வழி, பாதைனாலும் வழி. செந்தமே ஒண்ணும்.
0: சரி ஓகே, உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. கேள்வி.
4: கேள்வியா?
0: ஆமா, ரொம்ப ஈஸி. வினா. சூப்பர். ஓகே ஓகே, பதிலுக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். ரெட்ரோ திரைப்படத்துல இருந்து கனிமா பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல

0: நேரம் 4:56 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில இணையும் காலர், வணக்கம் ரெயின்போ.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெங்கட்.
0: வெங்கட் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கான். நல்ல பிரமாதமா போயிட்டு இருக்கு உங்க ப்ரோகிராம், ரொம்ப அருமை.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். உங்களுக்கான வார்த்தை அறிவு.
1: அறிவு, புத்தி.
0: புத்தி இல்லையே, அறிவு வந்து செந்தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து யார் பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா

0: ஷோ முடிச்சிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோபால்.
0: கோபால் சார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மணப்பாக்கம்.
0: மணப்பாக்கம் சார். சார் ஓகே, அறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் சொல்லுங்க. என்னது சார்?
1: திறமை சொல்லுவாங்க.
0: திறமை இல்ல, அறிவு. அறிவுக்கு நம்ம சொந்த தமிழ்ல என்ன சொற்கள் சொல்லுவோம் நம்ம? அறிவு. அறிவு ஓகே. முயற்சிக்கு நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
2: சொல் சொல்லாகும்.
0: அறிவு சார், யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லாம பதில் சொல்லு
2: சார். சொல்லு மேடம்.
0: சார் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சைதாப்பேட்டில இருந்து ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார், உங்களுக்கான வார்த்தை அறிவு.
2: சொல்லு மேடம். சொல்லாகும்.
0: அறிவுக்கு சொல்லா?
2: ஆ
0: இல்ல சார், வேற வார்த்தை ஏதாவது. புத்தகம். ம், புத்தகம்க்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க?
2: புத்தகம் வந்து
0: லைப்ரரி.

0: என்ன சொற்கள் சொல்வோம் நம்ம? அறிவு, அறிவு. ஓகே, முயற்சிக்கு நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி, தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ.
1: சொல் சொல்லாகும்.
0: அறிவு சார், யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லாம பதில் சொல்லு
1: சார். சொல்லு மேடம்.
0: சார் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த் சார், உங்களுக்கான வார்த்தை அறிவு.
1: சொல்லு மேடம், சொல்லாகும்.
0: அறிவுக்கு சொல்லா? இல்ல சார், வேற வார்த்தை ஏதாவது. புத்தகம், புத்தகம்க்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க?
1: புத்தகம் வந்து
0: லைப்ரரிக்கு நம்ம சொல்லுவோம், அங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. அறிவுக்கு வந்து நம்ம இன்னொரு வார்த்தை, நீங்க நிறைவு காலர்ன்றதுனால சொல்றேன், ஞானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உதவிக்கு என்ன சொல்லுவாங்க? சரி, அழகுக்கு என்ன சொல்லுவாங்க? நிறைவு பண்ற நேரம் வந்தாச்சு. நான் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமா இந்த கேம் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா பயங்கரமா எல்லாருமே என்ஜாய் பண்ணி நிறைய பேர் கால் பண்ணி இந்த கேம் வந்து விளையாண்டாங்க. எனக்கு ரொம்ப என்ஜாயாக இருந்தது. எனக்கு நிறைய சாங்ஸ் போடாமல் நான் வந்துட்டு கேம்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னோடய உழைப்பு எதுவுமே வீணாக போகலை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் என்னோடய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிவிட்டு, யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்களோ அவங்க அடுத்த ஷோக்கு நீங்கள் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால் கிடைக்கும். மீண்டும் நம்ம வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு நாளில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஜய் ராஜஸ்ரீ.

0: நேரம் 5 மணியினை தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வதிஜ் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல மேடை ஏறி வாங்கினா அந்த பரிசு என்ன அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். அது எதற்காக அப்படின்னு கூட சொல்லலாம். நேயர்கள் தொடர்புகொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449-298-6-00-38 மற்றும் 0449-295-2-55-54. அதாவதுங்க, எத்தனையோ பரிசுகளை நம்ம அடுத்தடுத்து வாங்கினாலும் கூட அந்த முதல் பரிசு அப்படின்றது எப்போதுமே வந்து மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா அது நம்ம ஃபஸ்ட்டு அந்த கைத்தட்டல்களாக இருக்கட்டும், இல்லை அந்த மூமெண்ட் இருக்குல்லையா, நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம், சில நேரம் அழுதுருப்போம், சில நேரம் சிரிச்சிருப்போம், சில நேரம் கொண்டாடியிருப்போம். ஸோ அதனால தான் அந்த முதல் பரிசு அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். லப்பர் பந்து திரைப்படத்துலேருந்து

0: நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிய முதல் பரிசு, அதாவது மேடையில் வாங்கினது பரிசாக இருக்கலாம், இல்லை விருதாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6, 00-38 மற்றும் 044-295-2, 055-4. நம்மளுடைய இணைய போகிற நேயர், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் தம்பி. தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம் பற்றி மாறிட்டு ஐயனார் நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் தம்பி.
0: சிறப்பு, சொல்லுங்க.
1: நான் வந்து நிறைய பரிசு வாங்கியிருக்கேன், ஆனா முத முதல்ல வாங்கினது கொடைக்கானல் வானொலி ரேடியோல வின் பண்ணி நாமக்கல் மாவட்டம் மகேந்திரா பொறியியல் கல்லூரியில போய் பரிசு வாங்கி வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதை நினைச்சாலும் மூணு பரிசு கொடுத்தாங்க.
0: மூணு பரிசு எதுக்காக கொடுத்தாங்க?
1: நாங்களும் நடிப்போம்ல.
0: ஓஹோ, நீங்க நடிப்பீங்களா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு.
1: அதுல திக்குமுக்கு வந்த கேள்வின் அதுல ஒண்ணு கேட்டாங்க, அதுக்கு ஒண்ணு பிறகு ஏதோ தலை போச்சு, அதுல வின் பண்ணேன். மூணுக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன்.
0: சிறப்பு சிறப்பு, மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி.
0: சில நேரம் அந்த பரிசு வாங்கினதை விட அதை நினைத்து பார்க்கும்போது வரக்கூடிய அந்த பூரிப்பு இருக்கு பாருங்க, அட அடட, அது மாதிரி தான். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: சகோதரர் அவருக்கு வணக்கம். நான் சென்னையில இருந்து கலக்கடை சாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கும். பார்த்தோம்னாக்கா 1967 காவல்துறை அதிகாரி கிட்ட ஒத்த கால் கொடுத்து நான் பரிசா வாங்கியிருக்கேன். கூட்டும் போய் இது உனக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொன்னார். அந்த பரிசை இன்னும் நானு 58 ஆண்டுகள் அப்படியே வச்சிருந்திருக்க ஒத்த கால் பொலிசு. இதை நான் வாழ்க்கையில வாங்கினது முதல் முதல் பரிசு. என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றிங்க. அதாவது சில நேரம் ஒரு சில பொருளுக்கு ஆசைப்படாம அந்த உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கும் போது கூட அந்த சன்மானமா கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு தனி சந்தோஷம் தாங்க.

0: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா, கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா, கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம். நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லது.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேயர்களின் அமைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நம்ம கூட வந்து நேயர்கள் தாங்கள் வாங்கிய முதல் பரிசு என்ன அப்படின்றதான் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், கேக்குது, உங்க பெயர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
2: சிறப்பு, சொல்லுங்க சந்திரசேகர்.
3: சார், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க.

0: ஃபர்ஸ்ட் லைஃப்ல வாங்கின பரிசு என்ன இல்லையா?
1: ஆமா,
0: நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய அம்மா கிட்ட இருந்து தான் அந்த பரிசு அப்படிங்கறத வாங்கினேன் சார். என்னுடைய பர்த்டே அன்னைக்கு அந்த ஒரு கிஃப்ட் அப்படிங்கறத கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சின்ன கூலர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா குழந்தைங்க கலர்ஸ் கலரா அந்த கண்ணுல கண்ணாடி எல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்ட்டு அதை டக்குன்னு எனக்கு வந்து ஒரு கிஃப்டா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. வெள்ளி அம்மாவை தாண்டி வெள்ளிவங்க கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் கிடைச்சதுன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் வந்து அப்ப அங்கிருந்து வந்து ஒரு ஜெர்கின் அப்படிங்கறத வாங்கி வந்தான். வாங்கிட்டு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா என்னடா, இந்த சந்திரசேகர் உனக்கு ரொம்ப பிடிக்குமே வச்சுக்கோ சந்திரசேகர் அந்த ஒரு ஜெர்கின் கொடுத்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது என்னுடைய லைஃப்ல பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வரேன்.
1: நன்றி நன்றி சந்திரசேகர்.
0: நன்றி நன்றி.
1: ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடலை கேட்டு வந்துடும். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ தூணப்பள்ளி. நாளைங்க எல்லாமே போதுமே சேம தூளுங்க.

0: நேரம் 5:19 ஆயிட்டிருக்கு. நேர்கள் நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நீங்கள் மேடையேறி வாங்கிய முதல் பரிசு என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0449928606, 0003 மற்றும் 0442952545. நம்ம கூட இணைப்பு அடுத்த நேயர், வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் சார், மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், மேடையேறி வாங்கின முதல் பரிசு என்ன?
1: மேடையேறி வாங்கினது மறக்க முடியாது சார்.
0: அதைத்தான் நானும் கேட்கிறேன், அந்த மறக்க முடியாது என்ன என்ன?
1: மெடல் வாங்கினேன் சார்.
0: மெடல் வாங்கினீங்களா? என்ன மெடல்?
1: இந்த டாலர் மாதிரி கொடுப்பாங்கல்ல, கழுத்தில் போடுவாங்கல்ல.
0: ஆமாம், எதற்காகன்னு கேட்குறேன்.
1: லாங் ஜம்ப், ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணேன் சார், லாங் ஜம்ப்.
0: சூப்பர், சிறப்பு ராமகிருஷ்ணன்.
1: சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க, அந்த மெடலும் கொடுத்தாங்க.
0: நன்றி, நன்றி ராமகிருஷ்ணன்.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வர முகமது இக்பால். நலமா இருக்கிறேன் சார்.
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா சார். எப்ப மேடையில வந்து ஆஃப்லைன்ல இருக்கேன், கொஞ்சம் தலைப்பு சொன்னா சௌரியமா இருக்கும்.
0: சிறப்பு. நீங்க மேடையேறி வாங்கிய முதல் பரிசு என்ன?
2: மேடையேறி வாங்கிய பரிசுன்னா, நான் ஸ்கூல்ல படிக்கும் போத ஓட்ட பந்தயம் ஓடி இருக்காது கலந்துக்கிட்டேன் சார். அதுல வந்து எனக்கு வந்து 3வது இடம் கிடைச்சிருக்கீங்க.
0: 3வது இடம் பிடித்திருக்கீங்க, சிறப்பு.
2: ஆமாங்க. அதுல என்ன வேடிக்கைன்னா, 4 பேர் 5 பேர் கலந்துக்கணும், அதுல வந்து 2 பேர் வரவே இல்லை, 3 பேர் தான் கலந்துக்கிட்டோம்.
0: நன்றி, நன்றி.
2: தேங்க்யூ சார்.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: உள்ளுணர்வு விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சாத்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
2: இந்தாங்க,
1: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
2: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
1: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.

0: 8 மற்றும் 044-2952-5552-5545. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: அன்பு நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்வது யாரு?
1: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்,
1: சூப்பரா இருக்குது.
0: சிறப்பு.
1: ஃபர்ஸ்ட் மேடை ஏறி வாங்கினது கபடி போட்டியில வச்சாங்க சார். ஒரு 25 குரூப் வச்சாங்க எங்க ஊர்ல.
0: சரி.
1: எங்க ஊர் தலைவர் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுல வல்லாட்டி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பரிசு சார்.
0: முதல் பரிசா?
1: ஏறி வாங்கணும்.
0: நல்லது, நல்லதுங்க.
1: கபடி குழு இருந்து.
0: சிறப்பா. அப்ப நீங்க ஒரு கபடி பிளேயர்.
1: வணக்கம் சார், வாய்ப்பு. நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ஹலோ, சைதாபேட்ல இருந்து ஆனந்த் சார்.
0: சொல்லுங்க ஆனந்த்.
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் முதல்ல நல்லா இருக்கேன் சார். முதல்ல 8வதுல வந்து சார் அறிவில் வந்து 99 மார்க் எடுத்தேன்.
0: சரி.
2: ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க். எனக்கு அறிவில் அறிவிக்கல்னு ஒரு புக்கு கொடுத்தாங்க சார். அதான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்.
0: சூப்பர், சூப்பர். நன்றி ஆனந்த்.
2: நன்றி சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: ஹலோ, சூரிய டெய்லர் சார். செய்தாப்பட்ட என் தொழில பேரும் புகழ வாங்கணும் சார். 5 பேர் கிட்ட மலேசியால இருந்து.
0: சிறப்பு. அப்படியே அந்த ரேடியோவை கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேசுறது எல்லாருக்கும் கிளாரிட்டியா கேக்கும்.
3: மலேசியால இருந்து 5 பேர் வந்தாங்க சார். பெரிய பெரிய உடம்பு.
0: சரி.
3: அந்த
0: நன்றி சார். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க
4: சார். வணக்கம் சார், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
4: நலமா இருக்கீங்களா சார்? நீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு சார்.
0: சிறப்பு. சொல்லுங்க, நீங்க மேடை ஏறி வாங்கிய முதல் பரிசு என்ன
4: சார்? அந்த மேடை ஏறி வாங்கிய முதல் பரிசுன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம பிளாஸ்க் சார், இந்த நம்ம டீ ஊத்துவோம் இல்லையா?
0: ஆமா. எதுக்காக வாங்கினீங்க?
4: அது அதுக்கு வந்து சார் கொடுத்தாங்க சார். அந்த விளையாட்டு போட்டியில சார், பள்ளியில தான் வாங்கியிருந்தேன். இரும்பு கொண்டு வர தூரம் வீட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா?
0: ஆமா.
4: அந்த அதுக்கு வந்து கொடுத்தாங்க சார். சர்டிபிகேட்டும் அந்த இதுவும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து அவ்வளோவா சர்டிபிகேட்டும் அந்த இது ஒரு பேனா புது பேனா அந்த டீ ஊத்துற கிளாஸ்க்கு மொத்தம் 3 இது கொடுத்தாங்க சார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக சார். இன்னமும் வச்சிருக்கான்.
0: சூப்பர், சூப்பர். நன்றி சார்.
4: அந்த பேனா மட்டும்தான் சார் இல்ல, அந்த கிளாஸ்க்கு இருக்கும் சர்டிபிகேட் ரெண்டுமே பத்திரமா வச்சிருக்கேன் சார். அதுதான்.
0: சூப்பர் சார், நன்றிங்க சார்.
4: நன்றிங்க சார். நன்றி.
0: ஓகே, அடுத்த நேயர்களுக்காக உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4. இங்க எல்லாமே எப்போதுமே செம்மதுலுங்க.

நம்ம ரெயின்போ மேடையில் என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேடையேறி வாங்கிய முதல் பரிசு என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-2289-8603.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:31 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேடை ஏறி வாங்கின முதல் பரிசு என்ன அப்படின்றது தான். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0442980638 மற்றும் 0444-5205-554. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜெய் இஸ்மாயில்.
2: சொல்லுங்க இஸ்மாயில்.

0: இஞ்சி பூண்டு அரைக்கிறார் சார். நானே எனக்கு 45-50 வருஷமா அனுபவம் சார் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுல.
1: இஞ்சி பூண்டு அரைக்கிறதுல சரி ஓகே. அதுக்காக வாங்கின பரிசு என்ன?
0: அதுக்காக வந்து ஒரு ஜாப்பர் பாயின் ஒருத்தர் பிரியாணி வைக்கிறார் சார், எனக்கு பரிசே கொடுத்துருக்காரு சார் எனக்கு.
1: ரொம்ப ரொம்ப சிறப்புங்க.
0: ஆமா சார், நல்லா பிரியாணிக்காக நல்லா அரைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பரிசு கொடுத்துருக்காரு சார் ஜாப்பர் பாயின்.
1: நன்றி நன்றிங்க.
0: நன்றி, தேங்க்யூ சார்.
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க ராஜசேகர்.
2: இந்த கோயில் திருப்பணி எல்லாம் செஞ்சிருந்தேன். போன வருஷம் தான் எனக்கு வந்து ஒரு அந்த காலேஜ்ல அவார்டு வாங்கும்போது இந்த டிகிரி மாதிரி கொடுப்பாங்க இல்லையா?
1: ஆமா.
2: தலையில கருப்பு இது பட்டு கோட்டு மாதிரி போட்டு அதுவும் கையில ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க சார். இது வந்து என்னன்னா வேர்ல்டு கவுன்சில் கவுன்சில் அவங்க கொடுத்தாங்க சார் எனக்கு.
1: நன்றி நன்றிங்க ஐயா.
2: தேங்க்யூ சார். கோயில் திருப்பணி செய்திக்கோசம் கொடுத்தாங்க, இதான் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கினதே மேடை ஏறி.
1: சிறப்பு சிறப்புங்க, நன்றிங்க ஐயா.
2: தேங்க்யூ சார்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் வணக்கம் சார், ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலையிலிருந்து சந்திரபாபு பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
3: 79-81 பிளஸ் டூ படிக்கும் போது நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இருக்கு.
1: ஓகே, வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், பேசுங்க. கேக்குது? ஹலோ, சொல்லுங்க.
4: என்னோட ஃபர்ஸ்ட் பிரைஸ், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் மெடல் வாங்கினேன்.
1: எதுக்காக மெடல் வாங்குனீங்க?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல.
1: அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எதுக்காகன்னு கேக்குறேன்.
4: திருக்குறள் காம்படிஷன்ல.
1: திருக்குறள் விடாம ஒப்பிப்பீங்களா இல்ல எப்படி?
4: இல்ல குறள் சொல்லணும்.
1: அப்ப இப்போ உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்?
4: இப்போ 10 தான் தெரியும்.
1: என்னங்க இது, உல்டாவா இருக்கு. சரி ஓகே, நன்றிங்க. ஓகே, அடுத்த நேயர்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 5:40. நேயர்கள் கவனத்திற்கு, நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. நேயர்களே, நான் மனிதர் கூட இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. என்ன டாப்பிக்கில் பேசியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் முதல் முதலாக மேடை ஏறி வாங்கின அந்த பரிசு என்ன, அதை வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, எதுக்காக அந்த பரிசை வாங்கினீங்க அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6-00-38 மற்றும் 044-298-5-2-55-54. இந்த எண்களுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே அள்ளி கொட்டுங்க, கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க
1: சார். என் பேர் மேரி.
0: மேரி, சொல்லுங்க மேரி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார்.
0: சென்னையில எங்க இருக்கீங்க?
1: சென்னையில தேனாம்பேட்டை.
0: சிறப்பு, சொல்லுங்க மேரி.
1: எங்க பொண்ணு 10th படிக்கும் போது அது மகளிர் தினம் வந்தது.
0: சரி,
1: அதுக்கு அந்த ஃபுட் சைடு சொல்றாங்க சார், அதாவது கம்மியா இருக்கணும் ஆனா ஹெல்த்தியா இருக்கணும் சொல்லி சர்ச் பார்க் ஸ்கூல்ல.
0: ஓகே,
1: அது சைடு கொண்டு போறேன். எனக்கு ரொம்ப கூச்சம், எனக்கு அந்த மேடெல்லாம் ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் சார்.
0: சூப்பர், அப்ப நல்லா சமைப்பீங்க. விதவிதமா
1: சமைப்பேன் சார், ஆனா அந்த ஃபுட் வந்து விலை கம்மியா இருக்கணும் ஆனா நல்லா இருக்கணும் இதுவா இருக்கணும் உடம்புக்கு. நாங்க அது கேழ்வரகுல முருங்கைக்கீரை போட்டு அடை சுட்டு தேங்காய் சட்னி.
0: சிறப்பு, அப்படியே 2 பார்சல் நம்ம லைட் ஹவுஸ்க்கு அனுப்பி
1: வைங்க.
0: ஓகே, பார்த்திபன், நன்றி. நன்றிங்க.
1: நன்றி சார்.
0: ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடலை வந்து ஐ திரைப்படத்திலிருந்து நம்ம கேட்டு மகிழலாம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே போதுமே செம செம.

0: நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. மேடை ஏறி வாங்கிய உங்களோட முதல் பரிசு என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர், வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், ஹலோ. ஓகே, வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? லைவ் தான், சொல்லுங்க. ஹலோ, புது நேயர் நினைக்கிறேன். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ஆவடியில் இருந்து ராணி.
0: சொல்லுங்க ராணி.
1: நான் ஃபர்ஸ்ட் வாங்குறது அப்படின்னு சொன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பலூன் ஊதிப்பாங்கல்ல அந்த இதுல.
0: அப்படி எத்தனை பலூன் ஊதுனீங்க?
1: ஒரு சின்ன பிள்ளைல வேக வேகமா ஊதி ஊதி உடைக்கணும். ஊதி நிறைய பலூன் ஊதி உடைக்கிறவங்களுக்கு பிரைஸ், அது வந்து சோப்புடப்பா தான். ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் ஒரு சோப்புடப்பா. அதை வந்து பத்திரமா நான் வச்சிருந்தேன். இப்போ வந்து பெட்டிக்கு அடிட்டு பிளாஸ்டிக் இதுதான், ஆனாலும் ப்ரீஷியஸா வச்சிருக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் வந்து ஸ்கூல்ல வாங்கினது.
0: பாருங்களேன், இத்தனை வருஷம் கடந்தும் அதை பத்திரமா வச்சுட்டே இருக்கீங்க, ஒரு நினைவார்த்தமா.
1: ஆமா ஆமா ஆமா, இது ரொம்ப பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். ரெண்டாப்பு படிக்கும் போது வாங்கினது.
0: சூப்பர் சூப்பருங்க, மிக்க நன்றி ராணி.
1: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: ரெயின்போ மேடையில் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா 044-29-86-00-38 மற்றும் 044-29-52-55-54. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், உங்க பெயர்?
2: வித்யா என் பேரு, நான் சென்னையிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க வித்யா,
2: எப்படி இருக்கீங்க சார்?
1: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பிரைஸ்னா, நான் 5th படிக்கும் போது ஸ்கூல்ல வந்து ரன்னிங் ரேஸ்ல 3rd பிரைஸ் வாங்கினதுதான், சர்டிபிகேட் வாங்கினது.
1: பாருங்களேன், அப்புறம் நல்ல ஒரு அத்லட் நீங்க.
2: அப்படியெல்லாம் இல்ல,
1: அப்புறம் சின்ன அத்லட். ஓகே, நன்றி வித்யா.
2: ஓகே, நன்றி நன்றி.
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
3: ஹலோ,
1: வணக்கம், உங்க பெயர்?
3: என் பேர் சுமதி.
1: சொல்லுங்க சுமதி, எங்க இருந்து கால் பண்றீங்க?
3: புதுக்கோட டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர்.
1: சிறப்பு, சொல்லுங்க. நீங்க எதும் மேடை ஏறி பரிசு வாங்கிருக்கீங்களா?
3: அதெல்லாம் இல்ல,
1: அதெல்லாம் இல்ல. இப்ப ரெயின்போ

0: மேடையில தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்றீங்க.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன்.
0: சிறப்பு, நன்றி சுமதி.
1: தேங்க் யூ.
0: ஓகே நேயர்களே, நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-2980-86-0038. அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம், கேக்குது?
2: சந்திரபாபு பேசுறேன் சார்.
0: சார் அப்படியே அந்த ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார்.
2: ஓ அப்படிதானா, முதல்ல பேசணும் கட் ஆயிடுச்சு.
0: சரிங்க சார், சொல்லுங்க சார்.
2: +2 படிக்கும் போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட்.
0: சரிங்க சார்.
2: அதுக்கப்புறம் என்ன மேடையில ஏற்றி அந்த தங்க பதக்கம் மாதிரி ஒரு இது இருப்பாங்க இல்லையா, அதை கொடுக்கும் போது மற்ற மகிழ்ச்சியா இருந்தது சார்.
0: சிறப்பு சார், எதுக்காக சார் அந்த பரிசு?
2: முதல்ல ஸ்கூல் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்.
0: ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எப்ப, 10th படிக்கும் போதுங்களா 12th படிக்கும் போதா?
2: +2 ஸ்கூல் ஃபர்ஸ்ட்.
0: ஓகே ஓகே ஓகே,
2: ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: சிறப்பு சார், நான்
2: ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ன்றதுனால என்ன ஆனர் பண்ணி அந்த இது போடும்போது நம்ம மற்ற மகிழ்ச்சியா இருந்தது சார்.
0: சிறப்பு சார், ரொம்ப நன்றிங்க சார். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-2980-52-5554. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசு வாங்கிய அனுபவம் இருக்கும். சில நேரம் வாங்கலாம் அப்படின்னு கூட தோணி இருக்கும், சில நேரம் அதை நம்ம கையவிட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல. வணக்கம் அடுத்த நேயர்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருத்திகா அடையாளம் பேசுறேன்.
0: சொல்லுங்க கிருத்திகா.
3: நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரைம் காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் சார். அதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு சர்டிபிகேட், அப்புறம் ஒரு 5 ரூபி நோட் ஒன்று கொடுத்தாங்க சார். நான் வந்து அது ஒரு ஒரு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் வச்சிருந்தேன். அப்புறம் இந்த மழை வந்தபோது அது அப்படியே போயிடுச்சு சார், அது அது கண்ணில் போயிடுச்சு. பட் ரொம்ப பத்திரமா அது அதுதான் ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் பிரைஸ் வருது சார்.
0: சிறப்பு, ரொம்ப நினைவார்த்தமான ஒரு பொருள் கைவிட்டு போயிருச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க. நன்றி கிருத்திகா. ஓகே, பல்வேறு நேயர்களும் தொடர்பு கொண்டு தாங்கள் வாங்கிய முதல் பரிசு என்ன அப்படின்றத தங்களோட கடந்த கால நினைவுகள் இருந்து அப்படியே புரட்டி மெல்ல தேர்ந்தெடுத்து இதுதாங்க நான் வாங்கினது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பகிரும்போதே நிறைய பேரோட முகங்களில் இருந்த புன்னகையை அவங்களோட குரல் வழியாக நம்மளால் கேட்க முடிந்தது. நிறைவான நேயர் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்லேருந்து.
0: சொல்லுங்க தேவராஜ்.
4: நான் வந்து இவ எதை வாங்கணும்னு நினச்சா அதை நான் வாங்கிடுவேன்.
0: வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுங்க. சரி, முதல் பரிசு என்ன வாங்கினீங்க?
4: முதல் பரிசு வந்து நான் வந்து ஒரு அதாவது நம்ம வந்து 1988 இருந்து ஸ்கூல் கபடியில் நிறைய ப்ரைஸ்
0: வாங்கியிருக்கிறேன்.
4: அதில் வந்து 88 தான் நான் வந்து முத முதல்ல அந்த ப்ரைஸ் வாங்கினது.
0: ஓகே சார்.
4: வந்து அப்புறம் ஸ்டார்ட் ஃபுட்டில் வந்து ப்ரைஸ் வாங்கினது, அதுலேயும் வந்து எனக்கு வந்து கப்பு அப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க.
0: பதக்கங்களும் பரிசுகளும் அந்த சான்றிதழ்களும் உங்களுக்கு வேலைக்கு போகும்போது பயன்படுத்தும்.
4: வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
0: சூப்பர் சார்.
4: எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம வாங்கணும்னு மனசு வச்சுட்டோம்னாக்கா அதை நான் வாங்கிடுவேன். அதுதான் அந்த மாதிரி சொன்னேன்.
0: அந்த விடாமுயற்சி தான் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்ப நன்றிங்க சார்.
4: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: அதுதாங்க, வாழ்க்கையில் எதையாவது அடையணும் அப்படின்னு நினச்சாதான் அதுக்கான முயற்சி இருக்கும், முயற்சி இருந்தால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ சிறப்பாக நீங்களும் அடுத்தடுத்து பல்வேறு பரிசுகள் வாங்க, எங்களுடைய சார்பாக ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். நம்மளோட நிறைவு பாடலாக 6 திரைப்படத்தில் சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தாவேகா அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தாவேகா அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேகா அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் திவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டினீக்ரோவில் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:01. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாடலை தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேயர்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை 044-2986-0038 மற்றும் 044-2956-5254 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக கேட்கலாம். நம்ம கூட இணைய போற முதல் நேயர், வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டன் இருந்து கலீல் அகமது சார்.
0: சிறப்பு, சொல்லுங்க கலீல் அகமது, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: திரைப்படம் வெயில் சார்.
0: திரைப்படம் வெயில்.
1: வெயில் படத்துல, வெயில் படத்துல உருகுதே மருகுதே அந்த பாட்டு சார்.
0: சிறப்பு. இப்ப சாரல்லாம் அடிச்சுக்கு இருக்கு, ஆனா வெயில் உருகுதே மருகுதேன்றீங்க, ஒரே குழப்பமா இருக்கேன்.
1: இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜீவியோட ஃபர்ஸ்ட் படம் இது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 16 வயசு தான், 16 வயசு ஒரு இளைஞன் இது மாதிரி மியூசிக் பண்ணிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த டைம்ல. அதுக்காக தான் இந்த பாட்டு கேக்குறேன்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி.
1: நம்ம ஸ்ரேய கௌசல பாடி இருப்பாங்க
0: பாருங்க. நான் சொல்லல, எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க, பேசாம கிளம்பி வந்து
1: அன்னைக்கு நான் பாடி காட்டினேன். பாடி காட்டினோட சார் அந்த பாட்டு அப்படின்ட்டு அதோட நான் பாடி காட்டல.
0: சிறப்பு, நன்றி, போட்டுடலாம் கலி.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ISI நம்பிக்கையின் முத்திரை,
0: ISI பாதுகாப்பின் முத்திரை,
1: ISI தரத்தின் முத்திரை.
0: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: PCP-NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
3: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: நேரம் 7:11 ஆயிட்டிருக்கு. நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ், சேட் வித் பார்ல தான் இணைஞ்சிருக்கும் நேயர்கள். உங்களோட நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்கு பிடித்த பாடலை போடலாம். அதில் நம்மளுக்கு பிடித்ததை இன்னும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி அந்த பாடலை போட போகிறேன். இப்போ எனக்கு பிடித்த பாடல்

நேயர்களை நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டில் தான் அணிஞ்சிருக்கோம். அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணெதிரை தோறினால் திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன கிளி அப்படின்னு தொடரக்கூடிய பாடல் தான் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போதுமே சேமதோலை.

0: Let the celebrations begin.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 7:22 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாடலில் தான் இணைஞ்சிருக்கும். அடுத்ததாக என்ன பாடல், யார் கேட்ட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அப்படின்றவர் காதல் கோட்டையிலிருந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்ற பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் ஒளிபரப்பப்படுகிறது.

நம்ம ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்த என்ன பாடல் எந்த படத்துல இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் சிவம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், அன்பை சிவம் திரைப்படத்திலிருந்து பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் கேட்ட பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கேட்ட பாடல், படம் ரெட்டு, கண்ணை கசக்கும் சூரியனும் ரெட், அந்த பாடலை தான் கேட்க போகிறோம். கேட்டு நினைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 91.4 எங்கள் அமைப்பதுமே சம்மந்து விழுங்க.

நேரம் 7:41 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக் சாட் வித் பாட்டில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை ஆசை இப்பொழுது அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், படம் தூள். யார் கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டிலேருந்து அரவிந்த் கேட்டிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4 எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

நேரம் 7:47 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாடலில் தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட அடுத்ததாக என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது அர்த்தங்கள்லேருந்து நீங்கள் என்ன பாடல் வேணால் போடுங்க, ஏதாவது ஒரு பாடலை போடுங்க அப்படின்னு நிலைப்பார்த்தி கேட்டிருக்காரு. அவருக்காக குருவாயூரப்பா அப்படின்ற பாடலை தான் போட போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்த என்ன பாடல் யாருக்காக கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முகவேல் விழிவாக்கத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடல் கிள்ளி படத்திலிருந்து சாலாலா ரெட்டைவால் வெண்ணிலா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஓகே, அவருக்காக அந்த பாட்டை போட்டுருவோம். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணலாம் கேட்டிருக்காரு, தயவு செஞ்சு எனக்காக போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சூப்பர், அவருக்காக கேட்டலாம்.

ரெயின்போ சேட் பாக்ஸில் நிறைவு பாடலாம் மலைக்கோவில் வாசலிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து மயிலை பட்டாவி கேட்ட பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்சென்னை வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். காரப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடுவில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தீவிரமடைவதற்கு முன் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திர மோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக

குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, நிஷ்கல், சைனா மணிமுத்து, ஜக்ஷீர் சிங், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 11 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:01. நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

நேயர்களை, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்த ரெயின்போ ராகங்கள். இன்றைக்கி நமக்கு பிடித்த பல பாடல்களாக அடுத்தடுத்து அப்படியே அடுக்கடுக்காக கேட்க போகிறோங்க. எல்லா பாட்டுமே நம்மளுக்கு பிடித்த பாட்டாக இருக்குது, எந்த பாட்டை போடலாம் அப்படின்ற அளவுக்கு குழப்பக்கூடிய பாட்டாக தான் நம்ம கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு சிரிப்போடு தொடங்கி விடுவோமே.

புருஷனை பொண்டாட்டி கரிச்சு கொடுறான். பிரகாஷ் தனது பொண்டாட்டிக்கு நித்தம் நித்தம் முத்தம் வைக்கிறான். நின்றால் முத்தம், நடந்தால் முத்தம், இருந்தால் முத்தம், கிடந்தால் முத்தம், நீங்களும் தான் இருக்கிறீங்களே, எப்போது அப்படி முத்தம் போடுவீர்? புருஷன் சொன்னானா, ஆகட்டும் ஆகட்டும்.

0: அம்மா சொல்ற மகன் கிட்ட,
1: மகனே உனக்கு ஒரு பெண் பார்த்துள்ளேன், மணந்தால் அவளை மணக்க வேண்டும். அவள் மொத்து மொத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
0: மகன் சொன்னானா?

ரெயின்போ ராகங்கள் அடுத்ததாக கிடாரி படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம தூளுங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரெயின்போ ராகங்களை அடுத்ததாக என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கொண்டின் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தாங்க கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு நினைந்தவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே போதுமே செம்மதுலே.

அடுத்ததா காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். பம்டி பம்டி பக்கிட்ட பம்டி பம்டி படலி பட்ட பம்டி பம்ட

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரெயின்போ ராகங்கள்லாம் அடுத்தா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் திரைப்படத்தில் சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4 எல்லாமே எப்போதுமே செம்ம தூளுங்க.

அடுத்ததான் ப்ளூ ஸ்டார்லேருந்து ரயிலின் ஒலிகள் அப்படின்னு தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக இருக்குது. கேட்டு நினைத்தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 93.4 இங்கே எல்லாமே எப்போதுமே செம்ம தோளுங்க.

0: Let the celebrations begin.
1: நேரம் 9:31 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனதுக்கு பிடித்த மிகவும் இனிமையான, அதே நேரத்தில் எல்லோருடைய மனதையும் வருடி போகக்கூடிய தன்மை வாய்ந்த பல பாடல்களை தான் தொடர்ச்சியாக நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல துடிக்குது மனசு அப்படின்ற திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான, எல்லாருக்கும் பிடித்த நச்சென்ன ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: of Chennai Silks. Let the celebrations begin.
1: நேரம் 9:41 நெருங்கிட்டு இருக்கு. நேர்களை நாம் அணிந்திருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்த என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மதுரை வைகை நதி அப்படின்ற பாடல் தான் கேட்க போறோம். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ரெயின்போ ராகங்கள் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாட்டு. எல்லோருக்குமே பிடித்த ஒரு ஃபேவரட்டான மெலோடி சாங் அப்படின்னு சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே எப்போதுமே செம தூளுங்க.

நிறைவு பாடலாக நம்ம ரெயின்போ ராகங்களில் நாம் ஒளிபரப்ப போகிற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த காதலிக்கிறவங்க இந்த நேசிக்கிறவங்க வந்து இந்த பாடல் வரிகளை பாடாமலோ இல்லை கேட்காமலோ இருந்திருக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் வந்து சூப்பரான பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 10:01 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். நம்மளுக்கு பிடித்த அதே நேரத்தில் இனிமை சொட்ட சொட்ட கவித்துவம் ததும்ப ததும்ப எந்த ஒரு சூழல்லையும் காலத்திலும் பொருளோ எதுவுமே வந்து அடடா இது இப்படி கேட்ட மாதிரி இல்லையே அப்படின்ற ஃபீல் இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சியை எழுப்பக்கூடிய ஒரு சில பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் என்ன படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் அப்படின்ற பாடலை தான் கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜனோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் தான் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4. இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் இருந்தாங்க. அதாவது தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு கேள்வியோடு தொடங்கி அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் தான். இந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி எம் சவுந்தரராஜன், எழுதியவர் கண்ணதாசன், இசையமைத்தது கே வி மகாதாமன். கேட்டேனே இந்த ரெங்கல், இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே எப்போதுமே செம்ம தூளுங்க.

ரெயின்போ ரீவைன்ல.

ரெயின்போ ரிவைன்ல அடுத்த என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லவன் ஒருவன் திரைப்படத்துல இருந்து இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது, அந்த பாடலை தான் கேட்டு ரசிக்க போறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: அடுத்ததா காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இருந்து நம்ம எல்லோருக்குமே ஃபேவரைட் அப்படின்னு தாராளமாக அடித்து நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு. உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா.

ரொம்ப நாள் கழிச்சு யாரையாவது சந்திக்கிறோன்னு வச்சுங்களேன், என்னப்பா என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டை தான் நம்ம கேட்க போகிறோம். அடுத்ததான் புதிய பறவை திரைப்படத்துலேருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ.

பொதுவாக நம்மளுக்கு பிடிச்ச அங்கே யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குறாங்கங்களேன், இல்லை அவங்கள பற்றி நம்ம யார்கிட்டையாவது வர்ணித்து பேசுகிறோன்னா கூட, அவளுக்கு என்ன அழகிய முகம், உனக்கு என்னடா அழகிய அப்படின்லாம் பேசி குஞ்சு விளையாடுறதை நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம். அப்படி தான் இந்த பாட்டோட முதல் வரியை தொடங்குது பல்லவியில் சர்வசுந்தரம் திரைப்படத்திலிருந்து. கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 10:25 நெருங்கிட்டு இருக்கு. அடுத்ததா நவராத்திரி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டுங்க, இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், கண்ணதாசனோட ஃபேவரைட் சாங். கேட்டு இணைந்திருங்கள்.

இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஆசைப்படுற ஒன்று அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம் தாங்க அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் கேட்க போகிறோம். பச்சை விளக்கு திரைப்படத்துலேருந்து கேட்டு இணைந்திருங்களே எஃப்எம் ரெயின்போ 90.9 ஆலிங்க எல்லாமே எப்போதுமே செம்ம தோளுங்க.

0: நேரம் 10:34 நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கடமை அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்கே போறீங்க அப்படின்ற பாடல் தான். குறும்புத்தனமான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 90.4, இங்கே எல்லாமே போதுமே சமதுல.
1: ஹலோ

அடுத்ததா தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஓஹோ எந்தன் பேபி வாரா எந்தன் பேபி அந்த பாடலாம் கேட்டு ரசிக்கப்புறம் கேட்டுட்டேன் தருங்கள். ரெயின்போ நூத்தி நாலு எல்லாமே போதுமே சேமதோளுங்க.

நேரம் 10:41 ஆயிட்டிருக்கு. அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசு அப்படின்ற திரைப்படத்திலேருந்து என்ன என்ன இனிக்கிது அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4, இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைவ்.

ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டுருச்சாங்க. இந்த பாட்டில் வந்து எனக்கு பிடித்த ஒரு வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி. அதாவது நான் என்னோடய மனசில் நான் வச்சுக்கிட்டு நினச்ச எல்லாமே வெற்றி. அதாவது ஒரு பெண் நினைத்தால் என்ன வேணால் பண்ணுவாங்க, என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கே உதாரணமாக கூட இந்த வரிகளை நம்ம பார்க்கலாம். அதே போல் பெண் என்றால் தெய்வ மாளிகை கூட திறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அருமையான பல வரிகளை வந்து குட்டி குட்டி எழுதியிருக்காங்க. சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வச்சோம். அடுத்ததான் என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா, காவல்காரன் திரைப்படத்தில் இருந்தாங்க, நினைத்தேன் வந்தாய். இங்கே தேடினேன் வந்தது, இங்கே நினைத்தேன் வந்தாய் அப்படின்றதா பாடலை தான் கேட்க போகிறோம். அந்த பாட்டில் என்னப்பா வரிகளாக நல்லா இருந்தது அப்படின்னு பாட்டை கேட்டுட்டு சொல்கிறேன், கேட்டு நினைந்திருங்கள்.

வந்து தோளில் அள்ளி ஒரு குழந்தை எப்படி கொஞ்சுவாங்களோ அது போல் கொஞ்சக்கூடிய ஒரு நிலை. அவன் தேரோடு பின்னி செல்லும் முல்லை. அதாவது எங்கே போனாலும் அந்த தேர் கூட, அந்த பாரி வந்து எப்படி தேருக்கே தேர் எப்படி சொல்கிறது, அந்த கொடிக்காக தேரை கொடுத்தாரோ அதுபோல் வந்து இந்த முல்லை வந்து அந்த தேரோடையே பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஒருவேளை அங்கேயே இருக்கணும், அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு கூட ஒரு உள் மறைவாக கூட ஒரு பொருள் கொண்டு இந்த வரி பின்னப்பட்டிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. ஓகே, அடுத்து என்ன பாடல் கேட்கலாம்? அதே நேரத்தில் நம்ம ரெயின்போ ரீவைண்டில் நிறைவு பாடலும் கூட இருமலர்கள் திரைப்படத்தில் இருந்ததாங்க, மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

நானும் மன்னிக்க வேண்டுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடித்த சூப்பரான ஏதாவது ஒரு பாடலை மிஸ் பண்ணிவிட்டு வேறொரு சூப்பரான பாடலில் போட்டு அடடா அந்த பாட்டில் மிஸ் பண்ணிட்டேப்பா அப்படின்னு யாராவது கொஞ்சமாக வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா உங்ககிட்ட மன்னிக்க வேண்டுகிறேன். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4. இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். காதல்

ஒன்றிலும் வேலூர் எஃப்எம் 100.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். காதல் பூமியில் கண்ணா மூச்சு தவிர்க்க முடியாததாகவே இருந்து வருகிறதோ

இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனசு மயங்கும் இருவர் படத்திலிருந்து அந்த பாடலை தொடர்ந்து எப்படி இருக்கிறாய் என்று அறிந்து கொள்ள ஆவல், எப்படி இருக்கிறாய் என்று அறிந்து கொள்ள ஆவல், சுகம்தானே

11:23 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் சங்கமம் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இணைந்திருக்கிறோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு மயங்கும். பேரன்பு எப்படியெல்லாம் பரிமாறப்படுகிறது என்பதை கேட்போமா?

இனிக்க இனிக்க பாடல்கள், காற்றும் கிறங்கும் மனசு மயங்கும். காதலன் படத்திலிருந்து அந்த பாடலை ரசித்தோ. இரவு நேரத்தில், இரவு நேரத்தில் ஒளிரும் இசை மலர், இரவு நேரத்தில் ஒளிரும் இசை மலர் வெள்ளி.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். படையப்ப காதலர் தினம் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்களை ரசித்தோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். முத்து படத்திலிருந்து பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.
2: காற்றின் மொழி.

0: என்னது கண்ணேகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதான் வேற ஒண்ணு இல்லை.
0: ஓஹோ, அப்ப பாடு.

0: என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம்மகள் வேணும். இந்த ஐயோ இந்த அட இந்த ஐயோ இந்த இந்த மத தவசா
1: தங்கையா, இப்போ தங்கமேன்னு சொன்னது என்னதானே?

0: ஐயோ ஐயா, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த இந்த பாட்டு பாடுற பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு. தங்கம் கிடைக்கல, அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்
1: பாடுங்க பாடுங்க.

0: இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க. இப்ப தேனேன்னு என்னதானே
1: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
0: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
1: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கண்ணத்து கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயா.

0: கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருத்தணி சிஎஸ் வெங்கடேசலு நாகஸ்வரம், திருகண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில்,

பொங்கு மங்களம், திருத்தணி சிஎஸ் வெங்கடேசலு நாகஸ்வரம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஓரோடி வந்தேன் கண்ணா என தொடங்கும் பாடலை கேட்டோம். பொங்கும் மங்களம். நேயர்கள் இதுவரை கேட்டது திருத்தணி சி எஸ் வெங்கடேசுலு நாகஸ்வரம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆஞ்சநேய சுப்ரபாதம்.

பி உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா கேட்டோம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே எனத் தொடங்கும் பாடல் உன்னிமேனன் பாடியது.